0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: விழித்திருப்பவன் அல்ல தலைவன், விழிப்பா இருப்பவனே தலைவன். இன்னைக்கு சனிக்கிழமை, வாரத்துடைய கடைசி நாளில் தான் இப்போ நாம் இருக்கோம். இந்த நாள் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறம்பா, இல்லைன்னா நல்லா ஊர் சுற்றி பார்க்குறம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப அப்டேட்டடாகவும் கொண்டு போறதுக்காக உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்ணை திறந்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாதுங்க, மனசும் திறந்துருக்கணும். என்ன சத்யா சொல்ற அப்படின்னா, இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும், அதுலேருந்து வாழ்க்கை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தாங்க உண்மையான தலைவனாக மாற முடியும். இப்போ நிறைய பேர் ராத்திரி 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால அவங்க தலைவர்களாக ஆகிடுவாங்களா, நல்லா படித்தா விடி விடி படித்தா நல்லா படிச்சிருவாங்களா, நல்லா படித்து வெற்றி அடைச்சிருவாங்களா அப்படின்லாம் கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா விழிப்பதை விட விழிப்பாக இருக்கணும். நம்ம எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை செஞ்சு முடித்தா நமக்கான வெற்றி கிடைக்குமோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ஒரு நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தூங்குற சிங்கத்தை விட விழிப்பாக இருக்கிற எறும்பு கூட பெரிய சாதனை பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தாங்க, நம்ம தூங்குற சிங்கமாக இருக்காமல் விழிப்பாக இருக்கிற எறும்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த சாதனையும் பண்ண முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நேற்றைய சராசரி வெப்பநிலை 30°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சூரியன் பிரைட்டான என்ட்ரியை கொடுத்துருவாரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் அமைந்துள்ள மாவட்டம் இது. உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் அமைந்துள்ள மாவட்டம் இது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ச கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்பட்றா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறா, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில் நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதில் நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் உள்ள கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போகிறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியாக மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி

சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வெயில் தான் வந்துட்டு அதிகமாக அடிச்சுட்டு இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி மழை வரப்போகுதா என்ன அப்படிங்கிறத. அதே நேரத்தில் நம்முடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே நேற்று பயங்கரமாக வெயில் அடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 7 நகரங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி அதிகபட்சமாக மதுரை மற்றும் திருத்தணியில் தலா 102 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மீனம்பாக்கம், ஈரோடு, பாளையங்கோட்டை, வேலூர் ஆகிய இடங்களில் வெயிலுடைய தாக்கம் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே பதிவாகியிருக்கிறதா வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் இடத்துலையுமே, அதாவது சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், ஈரோடு, பாளையங்கோட்டை, வேலூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வெயிலுடைய தாக்கம் 100 டிகிரி பாரன்ஹீட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பதிவாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 18 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 35 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 50 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க கண்டிப்பா இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா தில்லி போடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னடா பண்ணிருப்ப?
3: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனோம்டா, ஊசி போடணும்னு சொன்னாரு.
2: கரெக்ட் தான். அப்புறம்
3: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
2: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
3: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
2: ஏன்டா அப்படி பண்ண?
3: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர்கள் சேர்க்கைகள் பண்ணலாம் அப்படின் மாதிரி வந்துட்டு இப்போ அனுமதி வழங்கியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனச்சிருக்கீங்க சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தேவைக்கேற்ப மாணவர் சேர்க்கை இடங்களை அதிகரித்து கொள்ள தமிழக உயர்கல்வித்துறை வந்துட்டு இப்போது அனுமதி வழங்கியிருக்காங்க. தமிழக உயர்கல்வித்துறையின் கல்லூரி கல்வி இயக்ககத்தின் கீழே 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 100 அதிகமான அரசு உதவி பெறக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 500 மேற்பட்ட சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இயங்கிட்டு வந்துட்டுருக்குது. இதில் 2026-2027 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்துட்டுருக்குது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட கலந்தாய்வில் 71,000 இடங்கள் நிரப்பியிருக்காங்க. அதே மாதிரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் கணிசமான இடங்களை நிரப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தேவைக்கேற்ப கல்லூரி இடங்களை 10-20% வரைக்குமே உயர்த்தி கொள்ள தமிழக உயர்கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வகையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தேவைக்கேற்ப 20%, அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் தேவைக்கேற்ப 15%, சுயநிதி கல்லூரிகளில் 10% கூடுதலாக மாணவர்களை சேர்க்க நிபந்தனைகளோட அனுமதி வழங்கி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இப்போது அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் கூடுதலாக மாணவர் சேர்க்கை பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இப்போ திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அரசு கலைக்கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரிகளில், சுயநிதி கல்லூரிகளில், அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டேஜருடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ்

இப்போ நீ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை குறைஞ்சிக்கிட்டே தாங்க வந்துட்டு இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்தது, நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால்

இப்போ திரும்பவும் நான் வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி வெள்ளியோடைய விலை இப்போ திரும்ப 5000 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 13,140 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,5120 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 230 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகமாக 13,220 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகமாகி 1,5760 ரூபாய்க்கு இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடை விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகமாகி 235 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகமாகி 2.35 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வெள்ளியோட விலை 5000 ரூபாய் அதிகமாகி விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வெள்ளியோட விலை இதுக்கு மேலேயும் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,085 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 1,4680 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் இப்போ விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.50 காசுகளாக தான் வந்துட்டு இன்னைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த நாட்களை விட இப்போ 5 காசுகள் முட்டையோடைய விலை அதிகமாகிடுச்சு. ஏன்னா கடந்த நாட்களில் 6.45 காசுகளாக மட்டும்தான் முட்டையோடைய விலை விற்பனையாகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 6.50 காசுகள் அப்படின் மாதிரி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ வெள்ளியோடைய விலையுமே கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தங்கத்துடைய விலையுமே லைட்டாக அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நம்ம சேலத்தை பற்றின ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக எந்த குழம்பு வச்சாலும் சரி இந்த வரமிளகாய் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த வரமிளகாயுடைய விலை வந்து இப்போது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தாங்க தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், வீரகனூர், கெங்கவெள்ளி, தம்மம்பட்டி அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் மிளகாய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. அங்கே விளைவிக்கப்பட்டு வரக்கூடிய பச்சை மிளகாய் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட் உழவர் சந்தை பகுதிகளுக்கு விற்கப்பட்டு வந்துட்டுருக்குது. மேலும் மிளகாய்களுடைய காயை வச்சு வற்றல் மிளகாயை மாற்றி அதை வந்துட்டு தினசரி மார்க்கெட் வார சந்தைகளையுமே வந்துட்டு விற்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. மழை இல்லாமல் மிளகாய் விளைச்சல் இப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னும், கடந்த மாதம் கிலோவுக்கு 200 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்ட நிலையில் இப்போ 280 ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி வியாபாரிகள் கூறும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் சந்தைகளில் உள்ளூர் வெளிமாநில வற்றல் மிளகாயுடைய வரத்து வெகுவாக குறைஞ்சிருக்குது அப்படின்னும், சீசன் காலகட்டம் மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள் அப்படின்னும், சீசன் இல்லாத காலத்தில் மிளகாய் விற்க தனியார் நிறுவனங்கள் வேளாண் கிடங்குகளை இருப்பு வைக்கிறாங்க அப்படின்னும், சீசன் இல்லாதது வரத்து குறைவான விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாத அளவில் வற்றல் மிளகாயுடைய விலை கிலோவுக்கு 80 ரூபாய் வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படின் மாதிரியும் வந்துட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மேட்டோனையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.09 அடியாகவும் நீர் இருப்பு 41.05 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 193 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வெறும் 193 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு நீர் வரத்து இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு அதே 1000 கனஅடி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 1000 கனஅடியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, இதை விட அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீங்களாம் மேட்டு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு மேட்டு தண்ணிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் வந்துட்டு வீண் பண்ணாதீங்க. முக்கியமாக நீங்கள் வந்துட்டு குடத்தெல்லாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக மூடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க யாராவது கான்பூர் டு மதுரை சிறப்பு ரயிலில் பயணிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே கான்பூர்ல இருந்து மதுரைக்கு சிறப்பு வார ரயில் வந்துட்டு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்குமே புதன்கிழமை தோறும் காலையில் 8:10 கிளம்பக்கூடிய கான்பூர்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயில் போபால், வாரங்கால், விஜயவாடா, ரேணிகுண்டா, காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக வெள்ளிக்கிழமை காலையில் 7:15 மதுரையை அடையும் அப்படின்னும், வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு சேலம், 1:50 நாமக்கல், 2:30 கரூர் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மறுமார்க்க ரயில் ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே சனிக்கிழமை தோறும் அதிகாலை 2:30 மதுரையில் இருந்து கிளம்பி திங்கட்கிழமை அதிகாலை 4:30 கான்பூரை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் சனிக்கிழமை அதிகாலை 4:58 கரூர், 5:30 நாமக்கல், 6:30 சேலம் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான முன்பதிவு இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தொடங்கும் அப்படின்ற மாதிரி சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, குகை ஜங்ஷன், வின்சென்ட், புதிய பஸ் நிலையம்.

இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேயே நீ வேலைக்கு போறீங்க இல்ல வெளியே போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. வண்டியில போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, கார்ல போறீங்க அப்படின்னா மறக்காம சீட் பெல்ட் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் அமைந்துள்ள மாவட்டம் இது, உலக புகழ்பெற்ற பெரிய கோயில் அமைந்துள்ள மாவட்டம் இது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்வி பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மள நிலை என்னான 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2000

0: பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள் இந்த கோயில்களையும் பல்வேறு சிறு சிறு கோயில்களையும் அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும் அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்ப வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃபிரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்குது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம் மற்றும் சில சிறு சிறு கோயில்கள் அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: நம்மளுடைய தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரவீன் சித்திரவேல் அவர்கள் வந்துட்டு தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு அப்படி மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்திருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எனஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஒடிஷா மாநிலம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு புவனேஸ்வர் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு கலிங்கா மைதானத்தில் மாநிலங்களுக்கு இடையிலான 65வது தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்திருக்குது. ஆண்களுக்கான ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் வந்துட்டு தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் அவர்கள் வந்துட்டு பங்கேற்றிருக்காரு. முதல் வாய்ப்பில் அதிகபட்சமாக 16.92 மீட்டர் நீளம் தாண்டி தங்கப்பதக்கம் கைப்பற்றியிருக்காரு. அடுத்ததாக கேரளாவுடைய கார்த்திக் அவங்க வந்துட்டு 16.80 மீட்டர், தமிழகத்துடைய செல்வப்பிரபு 16.79 மீட்டர் வெள்ளிப்பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட தமிழகத்துடைய மோகன்ராஜ் அவர்கள் 16.53 மீட்டர், கெய்லே வெனிஸ்டர் அவர்கள் 16.48 மீட்டர் ஆசிய விளையாட்டுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 400 மீட்டர் கலப்பு பிரிவு ஓட்டத்தில் தமிழகத்துடைய சரண், புனிதா, ஆகாஷ் ராஜ், பெரியசாமி இவங்க வந்துட்டு தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சு அவங்க வந்துட்டு இடம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 மீட்டர் ஓட்டத்தில் சாம் வசந்த், ராகுல் குமார், கிட்சன், மானவ் ஆகியோர் இடம்பெற்ற தமிழக ஆண்கள் அணி 40.02 புள்ளிகளோட வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்காங்க. பெண்கள் பிரிவில் நந்தினி, சுபா, கிருத்திகா, கிரீதாரணி இடம்பெற்ற தமிழக அணி 45.07 புள்ளிகளோட வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றிருக்காங்க.

தடை ஓட்டத்தில் தமிழக வீரர் மானவ் அவர்கள் 13.66 மீட்டர் ஜெயிச்சு தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா அல்பினா, அதுக்கப்புறமா வந்துட்டு அமல்ராஜன்னா, இவங்க வந்துட்டு அவங்களுடைய திருமண நாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அல்பினா அண்ட் அமல்ராஜன்னா. உங்களுக்கு இன்னைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ண நினச்சிங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து, அது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும், அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இதே லவ்வோட அன்போட வாழ்க்கை ஃபுல்லாக லவ்வபுளாக நீங்கள் ஹாப்பியாக இருக்குது. என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டேஜருடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண்வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, உயர்கல்வியில் சிறந்த பங்களிப்பு வழங்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு மத்திய அரசுடைய சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட இருக்குது. அந்த வகையில் 2026 நல்லாசிரியர் விருதுக்கான விண்ணப்ப பதிவு இப்போது ஸ்டார்ட் ஆகியிருக்கக்கூடிய நிலையில், உயர்கல்வி நிறுவனங்கள் கல்வியில் சிறந்து பங்களிப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பெயர்களை வர 5ஆம் தேதிக்குள்ளார https://awards.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் பரிந்துரை செய்யலாம் அப்படின் மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வந்துட்டு நல்லாசிரியர் விருதுக்காக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நாள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர 5ஆம் தேதிக்குள்ளார அப்ளை பண்ணணும். https://awards.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்டுமே இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்ஸ்அப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த புது சேவையை இந்தியாவில் ₹79 செலுத்தி பெறலாம் அப்படி மாதிரி மெட்டா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆப் ஐகான்ஸ் மாற்றுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா பின்டு சேட்ஸ் உள்ளிட்ட கூடுதல் வசதிகள் இதில் அடங்கும் அப்படின்னும், முதல் மாதம் மட்டும் பயனாளர்கள் இந்த சேவையை இலவசமாக பெறலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா, அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்ருக்காரு. ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், ஃபோனில் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்ருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திவாகரன்னா அவங்க கூட. அதே மாதிரி இன்றைக்கான எட்டுச்சிக்கும் நமக்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவின் அடுத்த 10 ஆண்டுகளின் வெற்றிக்கு அடித்தளம் இளைஞர்களா தொழில்நுட்பமா. இந்தியாவின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான வெற்றிக்கான அடித்தளம் இளைஞர்களா தொழில்நுட்பமா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. எட்டுச்சிக்கும் நமக்குற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் நாள் 30/6/2026 இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஆர் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் சேலம் மாவட்டத்தில் எரிவாயு உருளைகள் பதிவு செய்வதிலும் விநியோகம் செய்வதிலும் உள்ள குறைபாடுகள் மற்றும் புகார்கள் தொடர்பாக எரிவாயு பெறக்கூடிய வாடிக்கையாளர்கள், அனைத்து எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எரிவாயு முகவர்கள் ஆகியோர்களுக்கு உண்டு. சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான June 2026 மதத்திற்கான குறைதீர் கூட்டம் நாள் வந்துட்டு 30/6/2026 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:30 சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறை எண் 115 மகிழம் கூட்டரங்களை நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு நுகர்வோர்கள் இந்த குறைதீர் கூட்ட முகாமில் கலந்துகிட்டு தங்களுடைய குறைகளை மனுக்களாக அளித்து தீர்வு பெற்றுக் கொள்ளலாம் அப்படின் மாதிரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த எரிவாயு நுகர்வோர்கள் அப்படின்னா, நீங்கள் இந்த குறைதீர் கூட்ட நாள் முகாமில் நீங்கள் கலந்துக்கலாம். வர 30/6/2026 அன்றைக்கி நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அறைய 115 மகிழம் கூட்டரங்கத்தில் நடக்க இருக்குது அப்படின் மாதிரி தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, கமலேஷ். அவங்க வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கமலேஷ். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயங்களாம் சூப்பராக நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் நம்ம ஜாலியாக புஷ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீடைல்ஸை சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக ஜாருமூலியன் பிஎஸ்பியோடைய கம்போல எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னென்னா, இந்தியாவின் அடுத்த பத்தாண்டுகளில் வெற்றிக்கு அடித்தளம் என்பது இளைஞர்களா தொழில்நுட்பமா. இந்தியாவின் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வெற்றிக்கு அடித்தளம் இளைஞர்களா தொழில்நுட்பமா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக் மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் அமைந்துள்ள மாவட்டம் இது. உலக புகழ்பெற்ற பெரிய கோவில் அமைந்துள்ள மாவட்டம் இது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் தஞ்சாவூர் மாவட்டம். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்திலிருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியிலிருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவ்யா, தர்னிஷா, மாரிமுத்து, தினேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான

பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் உருமுறையுமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப திங்கட்கிழமை உங்களுக்காக நிறைய தகவல்களை கொண்டு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாய் நேயர்களே, மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி. இன்னைக்கு நாகராஜ் நான் வந்து உங்கள் கூட விளையாட வந்திருக்கேங்க. இன்னைக்கு இப்போ நம்ம நேயர்கள் கூட நம்ம வந்து ஒரு சூப்பரான கேம் விளையாட போகிறோம். கேம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேம் தான். அதாவது நான் வந்து ஒரு 5 கலர் சொல்லுவேன், அந்த கலர்களை வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து சொல்லணும். அதுதான் இன்றைக்கான கேம். உடனே நம்ம கூட முதல் நேயராக வந்து மாணிக்கம் அண்ணன் மங்களபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம்
1: அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: தாங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு கேம் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 கலர் சொல்லுவாங்கண்ணா, அதை வந்து ரிவர்ஸில் வந்து சொல்லணுங்கண்ணா.
2: சரிங்க.
1: சொல்லட்டுமாங்கண்ணா?
2: சொல்லுங்க.
1: பச்சை, வெள்ளை, மஞ்சள், கருப்பு, நீலம்.
2: பச்சை, வெள்ளை, மஞ்சள், கருப்பு, நீலம்.
1: ஆமாங்கண்ணா. இதை ரிவர்ஸில் சொல்லணுங்கண்ணா.
2: நீலம், கருப்பு, மஞ்சள், வெள்ளை, பச்சை.
1: சூப்பர் சூப்பருங்கண்ணா, சூப்பருங்கண்ணா, ரொம்ப சூப்பரா விளாண்டிங்கண்ணா. இன்னொரு கேம் அப்படியே நான் சொல்றேங்கண்ணா. மஞ்சள், கருப்பு, வெள்ளை, நீலம், பச்சை.
2: பச்சை, நீலம், வெள்ளை, கருப்பு, மஞ்சள்.
1: சூப்பர் சூப்பருங்கண்ணா, சூப்பரா விளாண்டிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றிங்க. மாணிக்கம் அண்ணன் மங்களபுரத்துல இருந்து வந்துட்டு இன்னைக்கு இந்த கலர்ஸ் கேம் வந்து விளையாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நேயர்களுக்கு வந்து இப்போ இந்த கேம் வந்து என்ன கேம் அப்படின்றத வந்து புரிஞ்சிருக்கோங்க. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேம் விளையாண்டுட்டே இருக்கலாம். இப்போ 2 பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயம்

0: விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. வாகை சூடவா நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் நம்மளுடைய பிரெயினுக்கு நல்லா வேலை கொடுக்குற ஒரு கேமை தான் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா கலர்ஸ் ரிவர்ஸ். இதிலேயே வந்து அந்த கேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். விளையாட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன கேம் அப்படின்னா 5 கலர் பேர்களை நான் வரிசையாக சொல்லுவேன், அதை அப்படியே நீங்கள் தலைகீழாக ரிவர்ஸில் டக்கு டக்குன்னு சொல்லணும், அது ஸ்பீடாக சொல்லணும். அதே நேரத்தில் அப்படியே லைட்டாக யோசிச்சா அவுட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கூட வந்து தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி இணைஞ்சிட்டாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
2: வணக்கம். சந்தேக நீங்க வந்துட்டீங்களா?
1: ஆமாங்க பாட்டி, நான் வந்துட்டேங்க பாட்டி.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் பாட்டி. நல்லா
2: இருக்கீங்களா? வந்துட்டீங்க, கதை சொல்றேன் போய் கலர் சொல்றேன் வந்துட்டீங்க, கலருக்கு வந்துட்டீங்க.
1: ஆமா ஆமாங்க பாட்டி. நல்லா இருக்கீங்களா பாட்டி?
2: நல்லா இருக்கேன் சன்னி, நல்லா இருக்கோம்.
1: சரிங்க பாட்டி.
2: எப்படி இருக்காங்க பேர குழந்தைங்க எல்லாம்?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்க பாட்டி. பாட்டி கேம் இன்னைக்கு என்னன்னு தெரியுதானுங்களா? சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், வெள்ளை.
2: வெள்ளை, நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
1: தப்பா சொல்லிட்டீங்க.
2: சொன்னார் வாட்டி சொல்லுங்க.
1: வெள்ளை, நீலம், பச்சை, மஞ்சள், சிவப்பு. இப்ப நீங்க வந்து இதை ரிவர்ஸ்ல சொல்லணும். பச்சை, வெள்ளை, மஞ்சள், கருப்பு, நீலம்.
2: நீலம், கருப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை.
1: வெள்ளை பச்சை வரணும். ஆனா இந்த டைம் தப்பா சொல்லிட்டீங்க. ஆனா சூப்பரா விளையாண்டீங்க பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டி நம்ம கூட வந்து விளையாண்டாங்க, ரொம்ப சூப்பரா வந்து விளையாண்டாங்க. கடைசியா மட்டும் அந்த கலர் அப்படியே வந்து வெள்ளை பச்சைன்னு சொல்றதுக்கு பச்சை வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி இணைஞ்சதுக்கு. இதே மாதிரி நீங்க வாகை சுடுவாவில் இன்னைக்கு கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்க கால் பண்ணி என் கூட வந்து விளையாடலாம். நம்ம நிலையன் 9787710078. தொடர்ந்து 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. ஜெகதீஷ் அவர்களோட அடி கல்லியே அப்படின்ற ஒரு பாடல், லோகபத்மநாதன் அவர்களுடைய வாத்தோழி அப்படின்ற ஒரு பாடலும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
3: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: டே பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
3: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
2: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
3: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
2: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
3: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
4: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: வெல்கம் பேக் டு த வாகை சூடவா கேம் ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி. நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கேம், ரொம்ப ஈஸியான கேம், அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கேம் தான், கலர்ஸ் ரிவர்ஸ் கேம். நான் வந்து ஒரு 5 கலர்ஸ் வந்து நான் சொல்லுவேன், அந்த கலர்ஸை அப்படியே ரிவர்ஸில் வந்து சொல்லணும். இப்போ நம்ம கூட வந்து காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
4: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க
3: அண்ணா? ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கேன் காலை போயிட்டு?
3: அண்ணா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்கண்ணா.
4: ரொம்ப சந்தோஷம். மழையெல்லாம் பெஞ்சுதான்?
3: ஆனால் மழை வந்து பெய்யலைங்கண்ணா, ஒரு 2-3 நாள் ஆகுதுங்கண்ணா. வெள்ளை பச்சை மஞ்சள் கருப்பு நீலம் வெள்ளை மஞ்சள் கருப்பு பச்சை நீலம். சூப்பர் சூப்பருங்கண்ணா. கால் பண்ணி விளையாடுனதுக்கு ரொம்ப ரொம்ப
4: நன்றிங்கண்ணா.
3: கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணன் விளையாண்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நேயர்கள் நீங்களும் வந்து இதே மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட வந்து கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் வந்து விளையாடலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான, அதாவது ஒவ்வொரு கலர் பிடிக்கும். நிறைய பேருக்கு எல்லோ பிடிக்கும், நிறைய பேருக்கு ரெட் பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து பிளாக் பிடிக்கும். பிளாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, போடக்கூடாது பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அம்மா அப்பா எதுக்கு பிளாக் எடுக்கிற அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பிளாக் மேலே இருக்கிற ஈர்ப்புனால அந்த பிளாக் ட்ரெஸ்ஸே வந்து பார்த்து பார்த்து எடுப்பாங்க. அந்த பிளாக் போகிறது அவ்வளோ பிடிக்கும். இதெல்லாம் ஏன் வந்து அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத பற்றியும் நான் வந்து நிறைய பேசலாம் இந்த கலர்ஸ் ரிவர்ஸ் கேமோடு சேர்ந்து. இப்போ 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வெல்கம் பேக் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்கள் கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி நம்ம நேயர்கள் கூட என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா கலர்ஸ் ரிவர்ஸ் கேம். இதுலேயே அந்த பேர்லேயே வந்து என்ன கேம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 5 கலர்கள் சொல்லுவேன், அந்த கலரை அப்படியே வந்து யோசிக்காமல் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்காமல் அப்படியே ரிவர்ஸில் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் நீங்கள் வின்னு, அப்படி சொல்லலை யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கலரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த கலர்ஸ் கேம் விளையாடுறதுனால இந்த கலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரெயினை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குதாங்க. இது என்ன நிறைய என்ன நாகராஜ் இப்படி சொல்கிறீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது பிரெயினை வந்து நம்மளுடைய நினப்பிய அப்படியே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஹோட்டலில் அந்த போர்டு வந்து ரெட் கலரில் வச்சுருப்பாங்க. ரெட் கலரில் ஏன் வச்சுருக்குறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து எனக்கே தெரிஞ்சுதுங்க, அந்த ரெட் கலர் பார்த்தா பசி எடுக்குமா, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரெட் கலரை பார்த்தா அப்படின்னா பசி எடுக்குமா. ஸோ அதனால தான் வந்து ஹோட்டலுக்கெல்லாம் இந்த ரெட் கலரில் போர்டு வச்சுருக்காங்களாம் எனக்கு இவ்வளோ நாளுக்கு பிறகு இப்போ தான் தெரியும். அதே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காரணம் இருந்து ஒரு விஷயத்தை வந்து பிடிக்கிறது வந்து இருக்குங்க. ஆனால் இந்த கலர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரீசனுமே வந்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் வந்து பிடிக்கும், அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆணுச்சு அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்லாம் டோட்டலாக மாறணுட்டி அப்போ வந்து வேறு கலர் மேலே நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருங்க. ஸோ இந்த கலர்ஸ் கேம் விளையாண்டுட்டுருக்க இந்த டைமில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சாங்க, அவங்களுடைய கால் வந்து கட் ஆயிருச்சு, திரும்ப வந்து அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கால் வந்து திரும்பவும் கட் ஆயிருச்சுங்க. எந்த ரீசனுமே இல்லாமல் இந்த கலர்ஸ் ஏன் வந்து பிடிக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்குகிற பொருட்கள் ஒரு பைக் வாங்கினா கூட கார் வாங்கினா கூட அதுவுமே அந்த கலரில் தான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து இந்த கலர்ஸ் கேமை வந்து நம்ம விளாண்டுட்டே இருக்கலாம். ஹவாக் பிரதர்ஸோட மதுர மல்லி அப்படின்ற பாடலும் அதுக்கப்புறம் உன்னால அப்படின்ற ஒரு பாடலும் தான் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டிருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வெல்கம் பேக். வாகை சூடவா நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கலர்ஸ் ரிவர்ஸ் அப்படின்னு அந்த பேர் சொன்னாலே இது என்ன கேம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 5 கலர் சொல்லுவேன், அதை அப்படியே ரிவர்ஸில் வந்து சொல்லணும், யோசிக்காமல் டக்கு டக்குன்னு சொல்லணும், அப்போ தான் நீங்கள் வின்னு. இப்போ நம்ம கூட வந்து ஒரு நேயர் கலைச்செல்வி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
2: வணக்கம்
1: நாகராஜ், எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம பண்பலையில் எப்படி இருக்காங்க?

0: எல்லாருமே ரொம்ப நல்லமா இருக்காங்க அக்கா.
1: எல்லாரையும் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க.
0: சரிங்க சரிங்க அக்கா.
1: சொல்லுங்க நாகராஜ், இன்னைக்கு வந்து வண்ணங்கள்
0: அக்கா என்ன உங்களுக்கான கலர் அப்படின்னா? ஆரஞ்சு, பிங்க், எல்லோ, ஒயிட், கிரீன். தமிழ்ல சொல்லட்டுங்களா இல்ல இங்கிலீஷ்ல சொல்லட்டுங்களா?
1: தமிழ்ல சொல்லிடுங்க.
0: சரிங்கக்கா, உங்களுக்கான நிறங்கள் நீலம், கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள்.
1: இன்னும் ஒரே ஒரு முறை.
0: நீலம், கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள்.
1: மஞ்சள், பச்சை, வெள்ளை, நீலம், கருப்பு, நீலம்.
0: கருப்பு நீலம். ஃபர்ஸ்ட் நீலம்னு சொல்லிட்டு அப்புறம் கருப்பு நீலம்னு கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: கருப்பு அவ்வளவுதான் வரும்.
0: சரிங்கக்கா, இன்னொரு இது சொல்லட்டுங்களா? நீலம், கருப்பு, மஞ்சள், வெள்ளை, பச்சை.
1: பச்சை, வெள்ளை, நீலம், கருப்பு, மஞ்சள்.
0: கரெக்டா தப்பா சொல்லிட்டீங்க. ஏன்னா பாதி கரெக்ட் பாதி தப்பு.
1: இன்னும்
0: ஒரே ஒரு முறை, இன்னொரு கேம். மஞ்சள், கருப்பு, வெள்ளை, நீலம், பச்சை.
1: பச்சை, நீலம், மஞ்சள்,
0: விளையாண்டாங்க நேயர்கள். நீங்க இதே மாதிரி விளையாடணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787701078. தொடர்ந்து இந்த கலர்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: வகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்குங்க. உங்கள் கூட நம்ம நேயர்கள் ரொம்ப ஜாலியாக இந்த கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் வந்து விளாண்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைகள் தவறாகவும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இந்த கேம் வந்து விளாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. நம்ம கூட வந்து தொடர்ச்சியாக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கோவிந்தசாமி அண்ணன் கொடுமுடியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் அண்ணா. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்க.
1: அண்ணா எப்படி நான் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமா இருக்கோங்கண்ணா.
2: சரிங்கண்ணா.
1: சொல்லட்டுங்களா? நீலம் கருப்பு மஞ்சள் வெள்ளை. நீலம் கருப்பு மஞ்சள் வெள்ளை.
2: வெள்ளை மஞ்சள் கருப்பு நீலம்.
1: சூப்பர் சூப்பருங்கண்ணா. ஆனா இப்ப அஞ்சு இது சொல்லட்டுமாங்கண்ணா? நீலம் கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள்.
2: மஞ்சள் வெள்ளை கருப்பு நீலம்
1: பச்சை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அது ரெண்டாவதா வந்து வந்திருக்கு. சரிங்க சரிங்கண்ணா. ஆனா இன்னும் ஒரே ஒரு கேம் விளையாண்டலாம். வெள்ளை பச்சை மஞ்சள் கருப்பு நீலம்.
2: நீலம் கருப்பு பச்சை வெள்ளை மஞ்சள் இருக்குதுங்களா இடையில?
1: மஞ்சள் இடையில இருக்குங்கண்ணா. சூப்பர் சூப்பர் சூப்பரா விளையாண்டீங்கண்ணா. நன்றி நன்றி
2: நன்றிங்க.
1: தொடர்ந்து இந்த கேம் வந்து நம்ம விளாண்டுட்டே இருக்கலாம். நம்ம கூட வந்து கோவிந்தசாமி அண்ணன் கொடுமுடியிலேருந்து ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னா. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் கேம் தான் எனக்கு விளையாண்டுட்ருக்கோம். இந்த கலர்ஸை பற்றி சில ஆச்சரியமான விஷயங்களையும் அப்படியே வந்து உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே ஒவ்வொரு கலர் பிடிக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான பீப்புள்ஸுக்கு பிடித்த கலர் என்ன அப்படின்னா ப்ளூங்களாம். கிட்டத்தட்ட 40% பேருக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப ஃபேவரட் கலராக வந்து இருக்குமா. ஏன்னா இந்த ப்ளூ கலர் வந்து நம்மளுடைய பிரெயினில் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் ஃபேஸ்புக் லிங்க்டன் இதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கலர்ஸ் கேம் விளாட்ற நேரத்தில் அப்படியே விளாண்டுக்கிட்டே நம்மளும் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இரண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இரண்டு பாடல்களையும் கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி.

துறையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தவுடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்குது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 முதல் பகல் 12 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.

வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம லிஸ்னர்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். அஞ்சு கலர் நான் வந்து சொல்லுவேன், அதை அப்படியே ரிவர்ஸில் வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள், ஆரஞ்சு, பிங்க், எல்லோ, ஒயிட், க்ரீன் அப்படின்னா அதை அப்படியே தலைகீழாக சொல்லணும். க்ரீன், ஒயிட், எல்லோ, பிங்க், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழில் வந்து அந்த கலர் சொல்லுவேன், நீங்கள் வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கலர்ஸை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி கலர்ஸ் கேம்ஸ் விளையாடுறதுனால கடைசியாக வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஞாபகம் வந்துருக்குதுங்க. பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்துச்சா, இல்லை காக்கான்னு பேர் வச்சதுனால காக்கான்னு கத்துதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக வந்து சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு பழத்துக்கும் அதே ஒரு கதை தாங்க. இப்போ ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லைங்களா, அதற்கு வந்து ஆரஞ்சு பழம்னு ஒரு பேர் இருக்குது. ஆரம்பத்தில் அந்த ஆரஞ்சு பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு வந்ததா, இல்லை அது ஆரஞ்சாக இருக்கிறதுனால ஏற்கனவே அந்த கலர் ஆரஞ்சு அப்படின்னு வந்து இருந்ததா அப்படின்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதலாக அந்த பழத்துக்கு தான் ஆரஞ்சு பழம் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ சரி நாகராஜ், அதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ரெட்டு இல்லாட்டி எல்லோ அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதற்கப்புறம் அந்த ஆரஞ்சு பழத்துக்கு ஆரஞ்சு பழம் பேர் வச்சதுக்கப்புறம் தான் அதே கலரில் இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். இது வந்து எனக்கே இன்றைக்கி தான் வந்து தெரியுங்க, அது அப்படியே உங்ககிட்டயும் நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வாகை சூடவா கேமில் கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் விளையாண்டுட்ருக்கோம். நேயர்கள் கேட்டுட்ருக்க நேயர்கள், நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி இந்த கேம் விளையாடலாம். அஞ்சு கலர் சொல்லுவேன், மஞ்சள், பச்சை, வெள்ளை, கருப்பு, நீலம் அப்படின்னா அதை அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும். நீலம், கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வந்து விளையாடலாம். இப்போ இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நம்ம வாகை சுடவா கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9 7 8 7 7 0 107 8.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
3: வாகை சூடவா,
4: வாகை சூடவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாகராஜ் தாங்க அவங்க கூட பேசிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேம் வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ச்சியாக இந்த கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் வந்து விளையாடுறதுக்காக நம்ம கூட டால்மியா காலனி பாஸ்கர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க? அண்ணா கொஞ்சம் சவுண்டு கேட்கலைங்கண்ணா நீங்கள் பேசுறது. விடுபட்ட கலர் இல்லைங்கண்ணா, நான் ஒரு அஞ்சு கலர் சொல்லுவேன், அது அப்படியே ரிவர்ஸ்ல
5: சொல்லணுங்கண்ணா.
4: சரிங்கண்ணா. மஞ்சள், கருப்பு, நீலம், வெள்ளை, சிவப்பு. மஞ்சள், கருப்பு, நீலம், வெள்ளை, சிவப்பு. சூப்பர் சூப்பருங்கண்ணா. தொடர்ச்சி இன்னொரு கேம்ங்கண்ணா. மஞ்சள், பச்சை, வெள்ளை, கருப்பு, நீலம்.
5: நீலம், கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள்.
4: சூப்பர் சூப்பருங்கண்ணா. இணைஞ்சு விளையாண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நம்ம கூட வந்து டால்மியா காலனி பாஸ்கர் அண்ணா சூப்பராக வந்து விளையாண்டாங்க. நேயர்கள், இந்த கேம் கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707. அதே மாதிரி கலர்ஸ் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அதாவது எல்லாருக்குமே நமக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கலர் பிடிக்குது இல்லைங்களா, ப்ளூ, ரெட், எல்லோ, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கொசுக்களுக்கு பிடிச்ச கலரும் வந்து இருக்காங்க. என்னென்ன கலர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது நம்ம போடுற ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப டார்க்கான ட்ரெஸ்ஸுங்களை வந்து கொசுக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. கருப்பு, அடர் நீலம், டார்க் ப்ளூ, அதான் அடர் நீளம், அதுக்கப்புறம் சிவப்பு. இந்த கலர்லாம் வந்து கொசுக்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருக்கவங்கள வந்து தேடி வந்து கடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் லைட் கலர் ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக வந்து இருந்ததுங்க. தொடர்ந்து இன்றைக்கி கலர்ஸ் ரிவர்ஸ் கேமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு உடனே கால் பண்ணுங்கள். தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். 5 கலர் நான் வந்து சொல்லுவேன், அது அப்படியே யோசிக்காம டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிவர்ஸில் வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் நீங்கள் வந்து வின் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நீங்கள் அழைச்சி விளையாட வேண்டிய நம்பர் நம்ம நிலை எண்

9787710178. அதே மாதிரி கலர்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் தான் விளையாடுறாங்க. இந்த கலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு தன்மை இருக்குது. நம்ம பிரெயினை, அதாவது மூளையை வந்து வேறு பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசணும் இல்லைங்களா. ஆரம்பத்திலே வந்து நம்ம பேசணும், ரெட் எல்லோ. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உணவகங்கள் என்ன கலரில் அந்த ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னா சிவப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் வச்சுருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் காரணமே தெரியாமல் கூட வந்து இன்றைக்கி சிவப்பு மஞ்சள் கலரில் வச்சுருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் எதற்காக அந்த சிவப்பு மஞ்சள் கலரில் அந்த ஒரு போர்டு வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்த உடனே அந்த போர்டை பார்த்த உடனே உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் போட்டு ரெட் கலரில் ஒரு பேனர் இருக்குது அப்படின்னா, அந்த ரெட் கலர் பார்த்த உடனே நமக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு வந்து தோணும். உடனடியாக அந்த கலருக்கு அந்த கடைக்கு வந்து போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த ஒரு விஷயம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூட முடியும், நிறைய இப்படியே வந்து நம்ம போனோம் அப்படின்னா ஹோட்டலில் பேக்கரி கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் தான் அந்த ஃப்ளக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பிங்க் கலர் அப்படின்னாலே வந்து அது பெண்களுக்கான ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, 1990s அந்த ஒரு காலகட்டங்களில், சாரி 1990s இல்லை 1900 அந்த ஒரு காலகட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, பிங்க் கலர் வந்து ஆண்களுக்கான ஒரு கலராக இருந்ததுதான். ஏன்னா பிங்க் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரோட சம்மந்தப்பட்ட ஒரு கலர், அது வந்து கொஞ்சம் அப்படியே லோ ரெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிங்க் கலரை. அப்போ வந்து பெண்களுக்கான கலராக என்ன கலர் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் வந்து இருந்ததுதான். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி இருக்குது, பிங்க் கலர் அப்படின்னாலே அது பெண்களுக்கான ஒரு கலர் அப்படின்னு வந்து இருக்குங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு கலராக இந்த பிங்க் கலர் வந்திருக்காங்க. அந்த பிங்க் கலரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னா அப்படியே கோபம் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து இருக்குங்க. தொடர்ந்து இன்றைக்கான கேம் கலர்ஸ் ரிவர்ஸ் கேமில் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி என் கூட வந்து நீங்கள் விளையாடலாம். நம்ம நிலை 9787707178. தொடர்ந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க, பாடல்களை கேட்டிருங்க. பிகினிங் ஆஃப் லவ் அப்படின்ற பாடல் தான் நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறுங்க. இப்போ பாட்டை கேட்டிருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 வாகை சூடவா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்து கலர்ஸ் ரிவர்ஸ் கேம் தான் விளையாண்டோம். நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து விளையாண்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே மேஜராக வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக கரெக்டாக வந்து விளையாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு கேம்னால் நமக்கு இருக்கிற அந்த மெமரி பவர் வந்து ஒரு டெஸ்ட் ஆகுதுங்க. உண்மையிலே வந்து இந்த கேம் எனக்கே ஃபஸ்ட்டு வச்சுருந்தாலும் கரெக்டாக அதே ஒரு ஆர்டரில் வந்து சொல்லியிருப்போனா அப்படின்னா இல்லைங்க. அது ஆனால் ரொம்ப கஷ்டமும் கூட தான் இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சொல்கிறது. 5 வேர்டு தானே, ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் திடீர்னு வந்து யாராவது பட்டுன்னு கேட்டாங்க, திடீர்னு ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி 5 கலர் ரிவர்ஸில் அப்படியே வந்து சொல்லு அப்படின்னு சொன்னதும் கட்டாயமாக வந்து வராதுங்க. அப்படியே வந்து நம்மளும் வந்து மாற்றி சொல்லிடுவோம். ஆனால் இது ஈஸியாகவும் வந்து விளையாடலாம். நம்ம வந்து கண்ணு முன்னாடி வந்து நம்ம எப்படி இருந்தாலும் இந்த நீலம் கருப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இருக்கும். இப்போ நம்ம யாராவது கேட்கும்போது அந்த கலரை நம்ம முன்னாடி வந்து அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், இது 1, 2, 3 அப்படின்னு பிரித்து அந்த ஒரு கலரை வந்து வரிசையாக ரிவர்ஸில் நம்ம வந்து சூப்பராக சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த கேம் ஈஸியும் கூட கஷ்டமும் கூட. ஆனால் இது வந்து எந்த ஒரு மெத்தடுமே இல்லாமல் சொன்ன உடனே அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களையும் வந்து நம்ம பேசணும். அந்த கலர்ஸ் வந்து நம்மளுடைய மைண்டு, அதாவது நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலர்ஸில் நம்ம மைண்டு ஒரு மூடில் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு கோபமாக இருக்கும் அப்படின்னா அந்த கோபத்தை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கலர்ஸ் வந்து இருக்குதுங்க. இந்த க்ரீன் கலர்லாம் எடுத்துக்கிட்டால் அப்போ நம்ம ஒரு ஏற்காடு போகிறோம், இல்லை வந்து ஒரு மரங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் தான் வந்து இருக்கும். இப்போ அந்த க்ரீனை பார்த்ததும் அப்படியே மைண்டு காம் ஆயிரும். அந்த க்ரீன் கலருக்கு வந்து அந்த ஒரு தன்மை வந்து இருக்குங்க. அதனால தான் அந்த ஒரு விஷயமும் நிகழுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதே மாதிரி ரெட் கலர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், பசி எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லி நிறைய ஹோட்டலில் அந்த பேனரே வந்து ரெட் கலரில் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் வந்து பேசணும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போணுச்சு. நேயர்கள் அவங்களுமே கால் பண்ணி எல்லாருமே இந்த ஒரு கேமை வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதுவை மண்ணில் ஒரு முன்மாதிரி பண்ணீங்க, அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செயற்கை உரங்களோட வரவால நிலமும் நலிவடைஞ்சு விவசாயிகளோட வாழ்வாதாரமும் சுருங்கி வரக்கூடிய இன்றைய சூழல்ல புதுச்சேரியை சேர்ந்த ஒரு விவசாயி ஒட்டுமொத்த வேளாண் உலகுக்கும் நம்பிக்கை ஒளியா திகழ்றாரு. புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெட்டம்பாக்கத்தை சேர்ந்த விவசாயி முருகன் தான் அந்த சாதனையாளர். மணற்பாங்கான சூழல்லையும் விடாமுயற்சியையும் இயற்கை வேளாண்மையையும் துணையா வச்சு அவரு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒருங்கிணைஞ்ச இயற்கை பண்ணை இன்னைக்கு பலருக்கும் முன்மாதிரியா இருந்திருக்கு. நஷ்டத்தினால அவரு என்ன பாடத்தை வந்து கத்திருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல மத்த விவசாயிகளை போலவே முருகனும் ரசாயன உரங்களை நம்பியே விவசாயம் செஞ்சு வந்தாரு. ஆனா நாளுக்கு நாள் அதிகரிச்ச இடுபொருள் செலவும் அதன் விளைவா ஏற்பட்ட பெரும் நஷ்டமும் அவரை சிந்திக்க வச்சிருக்கு. இந்த தோல்வியே அவரை பல்லாண்டு கால கனவான இயற்கை விவசாயத்தை நோக்கி திசை திருப்பி இருக்கு. வெறும் ஆசையோட நின்றாம தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை பண்ணைகளுக்கு நேர்ல போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமூக ஊடகங்களான யூடியூப், பேஸ்புக் மூலமா வேளாண் விஞ்ஞானிகளிடம் ஆலோசனைகள் பெற்றும் இயற்கை விவசாயத்தின் நுணுக்கங்களை ஆழமா கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்ட வித்தைய தன்னோட சொந்த நிலத்துல பரிசோதிக்க விரும்பின முருகன் நெட்டம்பாக்கத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய வெள்ளாலக்குப்பம் கிராமத்துல தன்னோட 4.5 ஏக்கர் நிலத்துல ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைய தொடங்கி இருக்காரு. பூச்சி மருந்தோ ரசாயன உரங்களோ அண்டாத இந்த சொட்டு நீர் பாசன பண்ணையில பல்லுயிர் சூழல் தலை தோங்குது அப்படின்னு சொல்லலாம். பயிர்களுக்கு தேவையான பஞ்சகவ்யம், ஜீவாமிருதம், ஈயம் கரைசல், மீன் அமிலம் போன்ற இயற்கை உரங்களை அவரே நேரடியா தயாரிச்சு பயன்படுத்தி வராரு. முருகனின் பண்ணை வெறும் மரங்களின் காடா மட்டும் இல்லாம பல உயிரினங்களோட புகலிடமாவும் விளங்குது. கேரளாவின் புகழ்பெற்ற தலைச்சேரி ஆடுகள், போயர் கிடாய்கள் ஆகியவற்றுடன் சிந்து, ஜெர்சி, கிர் போன்ற உயர் ரக மாடுகளையும் அவங்க வளர்த்து வராங்க. இதோட சோனாலி, பெருவிடை, சிறுவிடை உள்ளிட்ட ரகங்களை சேர்ந்த நாட்டுக்கோழிகள், வான்கோழிகள் மற்றும் வாத்துகள் பண்ணை ஃபுல்லாவே இயற்கையான முறையில மேஞ்சி தெரியுது. இதுல இருந்து சேகரிக்கக்கூடிய முட்டைகள் நேரடியா விற்பனை செய்யப்படுது. கால்நடைகளுக்கு தேவையான தீவன பொருட்களை தன்னோட பண்ணையிலேயே வளர்த்து இயந்திரம் மூலமா தரமான தீவனத்தை தயாரிக்கிறதோடு அதை சுத்தி இருக்கக்கூடிய பிற விவசாயிகளுக்கும் வழங்கி வராரு. இறுதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்தையே ஏனோ தானோ அப்படின்னு செய்யாம முழுமையான ஈடுபாட்டோடையும் தொடர்ச்சியான விடாமுயற்சியோடையும் செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தாங்க நிலையான நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசத்தல் விவசாயியின் அனுபவ உரையா இருக்கு. குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச லாபம் பெற விரும்புறவங்களுக்கு முருகனோட ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணை ஒரு வாழும் வழிகாட்டியா திகழுது. என்னங்க, கண்டிப்பா மத்த இயற்கை விவசாயிகளுக்கு இது

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை சாகுபடியில அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு தடைக்கு ரெண்டு இடம் உழுதுனாங்க. பக்கத்துல இருக்க வேளாண்மை பொறியியல் துறையில 500 ரூபாய்க்கு தான் உழவு ஓட்டுறாங்க, அல்லது நம்மளுடைய சொசைட்டில வண்டி வச்சிருக்காங்க, அல்லது தனியார்ட்ட வண்டி வச்சாலும் கிழக்கு மேற்குன்னு வண்டியை ஓட்டி நல்ல பொது பொதுப்பா ஒரு ஆழத்துக்கு வேர் போய் நமக்கு கடலை பெறுகிற மாதிரி அமைப்புல நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். நம்ம பொதுவா என்ன செய்வோம், இப்ப குத்துக்கடலை தான் போடுவோம். குத்துக்கடலை அப்படிங்கிறப்ப டிராக்டர்ல நடவு பண்றோம்னா 40 கிலோ நமக்கு விதை வேணும். கையில நடவு பண்றோம்னா 50 கிலோ வேணும். இப்ப இந்த 40 கிலோ விதைய நடவு பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன செய்யணும்னா, நிலக்கடலைய தரையில விரிச்சு போட்டு எதெல்லாம் வந்து ஒரு வயசு துணி மேல விரிச்சு போடலாம், எதெல்லாம் வந்து கருப்பா இருக்கோ வெள்ளையா இருக்கோ சுருங்கி இருக்கோ மஞ்சள் நிறமா இருக்கோ அதெல்லாம் தனியா பிரிச்சுட்டு தெளிவான கடலையை மட்டும் கையில வச்சுக்கிட்டு அதை விதைநேர்த்தி பண்றதுக்காக ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியங்க. பக்கத்துல இருக்க அக்ரி ஆபீஸ்லயோ இல்ல தனியார்ட்டையோ ரைசோபியம் அப்படிங்கிற பவுடர் வாங்கிக்கலாம் 1/2 கிலோ, பாக்டீரியா 1/2 கிலோ வாங்கிக்கலாம், விரிடி வந்து 1/2 கிலோ வாங்கிக்கலாம். இப்ப 40 கிலோ அப்படின்னா 40 கிலோ விதைகளை தளத்தட்ட அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3/2 கிலோ உள்ள போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு அந்த பாத்திரத்தை ஒரு ஆட்டி வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு 2-3 டம்ளர் அரிசி வடிகட்டின கஞ்சி இருந்தா ஊத்திக்கலாங்க. இந்த அமைப்பை வந்து கொஞ்ச நேரத்தை ஒரு 5-10 நிமிஷத்துல, அதாவது தோல் உறிஞ்சிடக்கூடாது அந்த கவனத்தோட, இது கொஞ்சம் நல்லா பரவிருச்சு அப்படின்னாலே ஒரு 5 நிமிஷத்துல அதை அப்படியே பொறுமையா எடுத்து நிழல் காய்ச்சல காய விட்டுருங்க. அப்ப வந்து என்ன ஆயிடும், அந்த பொருள்கள்லாம் ரைசோபியம் பாசோபீரியா ட்ரைகோடமாவிடி 3 அதை மேல ஒட்டிக்கும், அப்படியே வந்து நாராக்கடலை மாதிரி இருக்கும். இப்ப இதை நடவு பண்ணிக்கிறோம் சரிங்களா. நடவு பண்ணிட்டு நம்ம மத்த இடுபொருள்லாம் கொடுக்கறோம். முக்கியமா என்ன பண்ணணும்னா 40-45 நாள்ல இது இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஜிப்சம் ரொம்ப முக்கியம். அது வந்து 100 கிலோ ஜிப்சம் போட்டுக்கணும். அதே மாதிரி கடலைக்கான நுண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து 5 கிலோ இதை கலந்து நம்ம களை எடுத்துட்டு மண்ணை அணைச்சு வச்சிடணும். இதுல மாற்றம் இருக்கக்கூடாது. எந்த மண்ணா இருந்தாலும் நமக்கு ஜிப்சம் கொடுக்கறப்பதான் அதுல கால்சியம் சத்தும் கந்தக சத்தும் இருக்கிறப்பதான் அந்த ஓடு திடமா இருக்கிறதும் அந்த ஓடுக்குள்ள ஓடு ஃபுல்லா பெருகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: இப்ப எந்த மண்ணா இருந்தாலுமே ஜிப்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா ஊசி போடணும்னு சொன்னாரு.
0: கரெக்ட் தான். அப்புறம்
1: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க. அடுத்ததா சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் பெருமாம்பட்டி குமாத்தோலிப்பட்டி கிராமத்துல இருந்து சந்திரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப உழவர் சந்தைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க குறைஞ்ச விலைக்கு வாழைப்பழங்களை விற்பனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அரசாங்க ரேட்டு அதெல்லாம் கம்மி ரேட்டு தாங்க, இங்க போடுறது கம்மி ரேட்டு. வந்துட்டு போனா நம்மளுக்கு ஒரு நுகர்வோர் வந்துட்டு போனா ஒரு 100 ரூபா லாபம் எதிர்பார்த்து வரலாம். அது மாதிரி பொருள் வந்து இங்க இதுங்க வெளியில வந்து ஒரு நாளைக்கு விற்காதனைக்கு அங்க இப்போ டிமாண்ட் ஆகுதுன்னா ஒரு 10 ரூபா பொருள் 100 ரூபா சொல்லுவாங்க. இங்க அது மாதிரி ஒரு இது வராது. கூடுதலான ஒரே ரேட்டு அன்னைக்கு இன்னைக்கு 4 மணிக்கு விலை போடுறாங்கன்னா அந்த விலை வந்து 11 மணி வரைக்கும் அதே ரேட்டு தான். அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இங்க இருந்து வாங்கிட்டு போய் வெளியில வைக்கிறவங்க தான் அதிகமும் இருக்கிறாங்க. அது மாதிரியும் போகுது. நுகர்வோருக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். வந்து நிறைய எண்ணம் வாங்கினா அது மாதிரி ஒரு கூடுதல். இதே பொருளை வந்து நம்ம அரசாங்கம் பார்த்து நம்ம ஜெயில ஒரு கூற்று முறை மேல இருக்கிற எல்லா கடைகளுக்கும் எடுத்து மத்தப்ப இங்க வந்து வாங்கிட்டு போய் ஏற்கனவே அது மாதிரி பண்ணதெல்லாம் கொஞ்சம் நின்று போச்சுங்க. அந்த மாதிரி இப்ப இங்க வந்து வாங்கி நம்ம ஜெயில ஒரு கூற்று சொசைட்டி இது மாதிரி பொருளுங்கெல்லாம் இங்க வந்து வாங்கினா ரேட்டும் கம்மி, அதோட இங்க வர ஒரு 250-300 விவசாயிகளோட பலன் வந்து கூடுதலா இருக்கும். பொருள் வந்து மீதி ஆகாதுங்க, எல்லாமே வித்து போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கூடுதலான ஒரு செயலை வந்து அரசாங்கம் பார்த்து இப்படி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குங்க. இன்னும் நிறைய பொருள்கள் எல்லாம் வாங்க வேண்டிய கவர்மெண்ட் வாங்கி கொடுக்கற இது இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டல் இது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஒரு விவசாயிகிட்ட வாங்கினா கொஞ்சம் கூடுதலான ரேட்டு கம்மியாகும், பொருளும் இங்க விவசாயிக்கு வித்துரும். அது ஒரு மெயின் ஒரு உதவி பண்ணா நல்லா இருக்கும். நன்றிங்கம்மா.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்களுக்கு ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து ஏற்படுது வியாபாரத்துல. அந்த மாதிரி சமயங்கள்ல எங்களுக்கு அரசாங்க துறையில இருந்து ஏதாவது உதவி கிடைச்சது அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரியக்கூடிய உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலிங்கம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மருதாம்பு செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா இது நம்ம விவசாய பெருமக்களுக்கு உபயோகமா இருக்கும் இல்லைங்களா. அதனால
2: அடுத்து மருதாம்பு. இப்போ ஒட்டுச்செடியை 6 மாசம் கழிச்சு மருதாம்பு செய்யணும். ஒட்டுச்செடியின்னு அனைத்து கிளைகளையும் தரையிலிருந்து 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி வெட்டு பகுதியை காப்பராக்சி குளோரைடு பசை கொண்டு தடவி விட வேண்டும். பிறகு செடிக்கு மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். இதிலிருந்து பல புதிய தளிர்கள் திருடுவிட ஆரம்பிக்கும். இவற்றிலிருந்து நல்ல வளமான 6 முதல் 8 கிளைகளை மட்டும் வளர செய்து மற்றவைகளை நீக்கிடணும். பிறகு பூக்கள் பிடித்து காய்கள் வர ஆரம்பிக்கும். இதன் மூலம் ஒட்டுச்செடியை மேலும் 4 மாதங்கள் வரை வளர்த்து அதிக மகசூல் பெறலாம். இம்முறையில் ஒரு செடிக்கு ஒரு சராசரியாக 4.5 கிலோ கிடைக்கும். இந்த மருதாம்பு முறைக்கு முதல்ல கொடுத்த ஒரு அளவையே இங்கேயும் 3 நாட்கள் இடைவெளியில் கொடுக்க வேண்டும். இவ்வாறு தேவைப்பட்டால் மற்றொரு மருதாம்பும் விட்டு கத்திரி செடியை மேலும் 4 மாதங்களுக்கு வளர்க்கலாம். அடுத்து மகசூல். ஒட்டுக்கட்டு முறைகள் மூலம் உருவாக்கப்பட்ட கத்திரி செடியில் ஒரு செடிக்கு சராசரியாக 15 கிலோ வரையில் ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 150 டன்கள் வரை மகசூலாக 14 முதல் 15 மாசங்களில் பெறலாம். அதாவது முதல் பருவத்தில் 7 கிலோ, முதல் மருதாம்பில் 4.5 கிலோ, இரண்டாவது மருதாம்பில் 3.5 கிலோ ஒரு செடிக்கு கிடைக்கிறது. அடுத்து பயிர் பாதுகாப்புன்னு பார்த்தோம்னா வெள்ளை ஈக்கள், இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த டைமெத்தயேட் மருந்தை 1 மில்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து காய் மற்றும் தண்டு துளைப்பான். இந்த தண்டு துளைப்பான் தாக்கப்பட்ட இளந்தண்டு மற்றும் காய்களை கலைந்து அடிக்க வேண்டும். பிறகு குயினோல்ஃபாஸ் அப்படிங்கிற மருந்தை 1.5 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து செம்பேன், டைகோஃபால் அப்படிங்கிற மருந்தை 2 மில்லி லிட்டர் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து சிற்றிலை நோய். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நோய் தென்பட்டவுடன் தாக்கப்பட்ட செடிகளை கலைந்து அழிக்கணும். பிறகு இந்நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்க டைமெத்தயேட் 1 மில்லி லிட்டரை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்து இதில் வரவு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டு கட்டப்பட்ட கத்திரி செடியில் 1 ரூபா நீங்கள் போட்டீங்கன்னா 2.5 ரூபா கிடைக்குது. அதாவது இதே நாற்று மூலம் வளர்க்கப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா போட்டீங்கன்னா 1.70 ரூபா கிடைக்குது. அடுத்து மருதாம்புன்னு பாடும்போது அந்த நாற்று முறையில் வளர்க்கப்பட்ட கத்திரிக்காயில் மருதாம்பு கிடையாது. இதில் மருதாம்பு செய்யலாம். மருதாம்பு செய்யும்போது 1 ரூபா போட்டால் 2 ரூபா கிடைக்குது. அப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முதல் பயிரும் முதல் மருதாம்பும் சேர்த்து சராசரியாக 1 ரூபா போட்டால் 2.5 ரூபா கிடைக்கிறது. எனவே இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
0: அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டு வந்துருவோம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்களோட முதன்மை தொழிலா விவசாயம் இருந்தப்பயே கால்நடைகள் வளர்ப்பு அப்படின்றது துணை தொழிலா இருந்திருக்கு. கனமழை காரணமாவோ இல்லனா மழை இல்லாததோ விவசாயம் பலன் தராதப்ப கால்நடைகள் தாங்க பலனளிச்சதா வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வந்தாலுமே கால்நடை வளர்ப்பு இன்னைக்கு அளவும் இருந்துதா வந்திருக்கு. அதனால ஆறு, ஓடை, ஏரி, குளம், குட்டை ஓரங்கள்ல நிலம் வச்சிருக்கிறவங்க மேட்டுப்பாங்கான நிலத்துல பயிரிடுறதையும் சரிவான பகுதியில கால்நடைகளை மேய்க்கிறதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. காலப்போக்குல விவசாயத்திலயும் இயந்திரங்களோட பங்கேற்பு அதிகரிச்சனால கால்நடைகள் கால்நடைகளோட மேய்ச்சல் நிலப்பகுதிகளும் விளைச்சல் நிலமா திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆனாலுமே பயிர் காலத்தப்ப ஏரிகள், குளங்கள், ஓடை ஓரங்கள்லயும், கோடை காலத்தப்ப விளை நிலங்கள் அதனுடைய ஓர பகுதிகளையும் நம்பி கால்நடைகள் வளர்க்கப்பட்டிருக்கு. தண்ணீர் வசதியோட நஞ்சை நிலம் வச்சிருக்கிறவங்க கால்நடைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவன பயிர் வளர்ப்பது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வழக்கமாயிடுச்சு. இந்த வசதி இல்லாதவங்க வைக்கோல தீவனமா பயன்படுத்தினாங்க. கிராமங்கள்ல அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினர் ஆடு மாடுகள் வளர்க்கறத தொழிலா வச்சிருந்தாங்க. இவர்கள்ல பெரும்பாலும் நடுத்தர வயதான பெண்கள் ஆடு மேய்க்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. கூடுதல் எண்ணிக்கையில ஆடுகளை வச்சிருக்கிறவங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் எதுவும் வச்சிருக்கிறது இல்ல. கோடை காலத்துல ஆடுகளை மேய்க்கிறப்ப சில வகை முள் மரங்களோட நெற்று அப்படின்னு சொல்லக்கூடிய முற்றிய காய்களை சாக்கு மூட்டையில இல்லனா மூங்கில் கூடையில சேகரிச்சு வச்சிருப்பாங்க. மழை காலத்துல ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்ல நம்ம முடியாதப்ப இத வந்து தீவனமா பயன்படுத்தி இருக்காங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த வகையான நெற்றுகள் தான் கால்நடைகளின் நொறுக்கு தீனியா இருந்திருக்கு. பயிரிடப்படாத நிலப்பகுதிகள்லயும் நிலத்தோட ஓரங்கள்லயும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வகை மரங்களை வளர்த்ததும் இருக்கு. இன்னைக்கு அதிக அளவுல மரங்கள் இல்லாமல் போனதாலும் பிற வகை தீவனங்கள் புழக்கத்திற்கு வந்து விட்டதாலும் மேய்ச்சலினப்ப ஆடுகள் உண்ணுவதோடு சரி நெற்றுகளை சேகரிச்சு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஏரிகள், ஓடை பகுதிகள், சாலை ஓரங்கள்ல வளரக்கூடிய சீமை கருவேல மரம் அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த மரங்களோட நெற்றுகளும் அதிக அளவுல இருக்கு. அமைப்புல பீன்ஸ் வடிவுல பொன்னிறத்துல காணக்கூடிய இந்த வகை நெற்றுகளை ஆடுகள் விரும்பி சாப்பிடும். ஆடுகள் மேய்ப்போர் மரத்தின் உயரமான பகுதியில காணப்படும் நெற்றுகளை நீளமான குச்சிகளை கொண்டு கீழே விழ வைப்பாங்க. முன்னாடி ஒரு காலத்துல இருந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப காலப்போக்குல அது மாறிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கலாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம பாட்டி வீடுகள்லயோ இல்லனா எங்கேயாவது கிராமப்புறங்கள்ல யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்பயோ அவங்க ஏதோ ஆடு மாடு வளர்க்கறாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் எங்கள் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து கல்லூரி பேராசிரியர், அது மட்டும் இல்லாம மனநல ஆலோசகராகவும் இருக்காங்க. இவங்க வந்து சேலம்ல பிளாசம் கவுன்சிலிங் சென்டர்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த மேமோட பேர் வந்து கவிதா மேம் தான். அவங்களோட பயணம் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க மேம்.
2: சேலத்தின் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோனா எஃப்எம்க்கும் மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேரு கவிதா. நான் பேசிக்கா ஒரு கல்லூரி பேராசிரியர் மற்றும் 2019 பிளாசம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர், அதாவது இளைஞர்களுக்கான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான மகளிருக்கான ஒரு சிறப்பான ஆலோசனை வழிகாட்டுதல் மையத்தை ஏற்படுத்தணும், அதுல இருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ அடிப்படையில் நான் கல்லூரி பேராசிரியர், அது மட்டும் இல்லாமல் மனநல ஆலோசகர்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், உங்களோட ஜேர்னி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: ஆக்சுவலாக இதனுடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு ஒரு வீட்லேயும் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க அப்படி சொல்லலாம். படிச்சுட்டு ஒரு சென்டர் இதுக்காக சைக்காலஜிஸ்ட்னு இருக்கிறவங்கள மட்டும் நம்ம சொல்கிறது கிடையாது. என்னுடைய இந்த ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இதை என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிறப்பிலே ஒரு தனிப்பட்ட ஒரு திறமைகள் இருக்கும். எல்லாரும் அப்படி தான் பிறந்திருக்காங்க. என்னுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செவிலியர் துறை, அதில் வந்து டாக்டரேட் பட்டம் PhD இன் நர்சிங். ஸோ செவிலியர் கல்லூரியில் நான் பேராசிரியர், அதாவது நான் விநாயகா மிஷனில் 10 இயர்ஸாக பேராசிரியராக பணிபுரிந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து MSc சைக்காலஜி அப்படின்ற ஒரு படிப்பை வந்து மெட்ராஸ் கல்லூரியில், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முடித்தேன், 2005 முடித்தேன். ஸோ இதை முடிக்கும்போதே என்னுடைய அடிப்படையான ஒரு நோக்கம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய குவாலிட்டி சொன்ன இல்லைங்களா, அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு திறமை இருக்கும். என்கிட்ட வந்து நான் சிறு வயது முதற்கொண்டே என்னிடம் வந்து நிறைய மக்கள் வந்து பேசுவாங்க. பேசும்போது எப்படின்னா, அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ என்கிட்ட மனசார பேசி அதை வெளிப்படுத்துவாங்க, அவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க, அதுக்குண்டான ஆலோசனையை கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது எனக்கு சிறு வயதுலேருந்தே என்ன ஒரு எனக்குள்ளே என்ன தோணும், நம்மளை விட பெரியவங்க நம்மக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி நாம் என்ன அதுக்கு சொல்கிறோம், சொல்யூஷன் நாம் என்ன நினைக்கிறோன்னு கேட்டுட்டு போகிறாங்கன்னா, அப்போ நமக்குள்ளே என்ன ஒரு இது இருக்குன்னா, ஒரு சின்ன புரிதல், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு மனுஷர்களை எதிர்காலம் இருக்கிற ஒரு மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்க அத்தனை பேருமே மனநலம் ஆலோசகராக விளங்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த ஒரு சின்ன குவாலிட்டி எனக்குள்ளே இருந்ததுனால எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் சொன்ன அடிப்படையில் நான் வந்து ஒரு செவிலியர் அப்படின்னு சொல்லி, அதில் எங்களுக்கு ஒரு பாடப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஸோ அப்போ சைக்காலஜியை நாங்கள் அதுலேயும் படித்தோம். அப்படி படிக்கும்போது அந்த தனிப்பட்ட ஒரு குவாலிட்டி இந்த படிப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால, அடுத்து நான் என்ன முடிவு பண்ணேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் MSc சைக்காலஜி பண்ணலான்ற ஒரு முடிவு பண்ணி அங்கே நாங்கள் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலமில் பெரியார் யூனிவர்சிட்டியில் நான் வந்து PG டிப்ளமோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அந்த ஒரு ப்ரோக்ராம் அதுவும் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு கோர்ஸ் என்னென்னா NLP அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங், அதாவது நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் அது எப்படி பேச்சு வழியாக எப்படி

0: வருது, அது எப்படி வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றுது அப்படின்றது தான் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். ஸோ அதையும் நான் பண்ணேன். ஸோ இந்த மூணு ஒரு குவாலிஃபிகேஷனையும் வச்சு இதனுடைய அடிப்படையில் நான் வந்து ப்ராப்பரான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 2019 சேலத்தில் பிளாசம் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் மையம் அப்படின்றத ஒன்று ஆரம்பித்தேன். இதுதான் ஒரு சின்ன ஒரு பயணம் மேம்.
1: ஓகே ஓகே மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான கவிதா மேம், அவங்களோட பயணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதில் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட 27 கிராமங்கள் அந்த பகுதியில்

0: பண்ணிட்டாங்க. அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையுமே அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோன்னா தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும் இந்த கோயில்களையும் பல்வேறு சிறு சிறு கோயில்களையும் அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும் அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் எஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவி

0: சீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பயணத்துல அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய டிகிரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கும் போது குறிப்பா இந்த ஜேர்னியை நீங்க செலக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன மேம்?
1: என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் கல்வி அவசியம், வாழ்க்கைக்கு பணம் அவசியம், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் விட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல ஆரோக்கியமான மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனநலம்ன்றது இந்த காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்தாச்சு, அந்த மொபைலுடைய காலகட்டத்தில் இருக்கும், எல்லாம் ஒரு விரைவாக எதை நோக்கியோ ஓடிட்டுருக்காங்களோ தவிர அந்த மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லாம் அவசர அவசரமாக எதையோ போய் தேடி அது கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா மனநலம் கெடுது. ஸோ மனநலம் கெடும்பொழுது அவங்க வாழ்க்கையில் மற்ற அனைத்து செல்வங்களும் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை வந்து சிறப்பானதாக வாழ முடியாது. ஸோ அதனால் இந்த கவுன்சிலிங், மனநலம் இந்த துறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம், எல்லாத்துக்கும் முக்கியம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது இந்த துறைக்கு நீங்கள் வந்து முதல் நாள் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
1: முதல் நாள் அனுபவம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, இது நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா யார் வரப்போகிறாங்க, யாருக்கு என்ன தெரியும், கவுன்சிலிங்னா என்ன? ஏன்னா மேம், இப்போதைக்கு பேர் பலகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரையும் தமிழில் தூய தமிழில் பேர் பலகை வச்சாலே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா டீ ஷாப், காஃபி ஷாப்னு தமிழில் தான் எழுதியிருக்காங்க டீ காஃபின்னு. ஆக்சுவலாக டீ காஃபின்றது ஆங்கில வார்த்தை, ஆனால் அந்த ஆங்கில வார்த்தையே தமிழ் மாதிரி ஆயிடுச்சு. காஃபிக்கு குழம்பின்னு அர்த்தம், டீக்கு தேநீர், ஆனால் நம்ம தேநீர் விடுதி, தேநீர் அங்காடி. அதனால் கட்டாயத்தின் பேரில் பிளாசம் கவுன்சிலிங் மையம்ன்றது, அந்த கவுன்சிலிங்ன்றது ஆங்கில வார்த்தை, ஆனால் அதை தமிழில் நான் வச்சேன். அப்படி வைக்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஆலோசனை. ஆக்சுவலாக என்னுடைய இதுக்கு பேர் பிளாசம் மனநல ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் மையம். ஸோ அப்படி வச்சோம்னா தமிழில் சொன்னாலே சில பேருக்கு வந்து அது அவமானமாகவும் நினைக்கிறாங்க, ஒரு ப்ரிஸ்டீஜ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு உண்டாயிடுச்சு. அப்போ நிறைய பேர் வந்து என்ன, நான் ஃபஸ்ட்டு பேர் பலகையிலேருந்தே பிரச்சனையாச்சு. கவுன்சிலிங் மையம் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, அட்மிஷனுக்கான கவுன்சிலிங், உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிப்புக்கான கவுன்சிலிங் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்தே என்னுடைய பிரச்சனைகள்லாம், சிறு சிறு பிரச்சனைகள்லாம் நான் சந்தித்தேன்.
0: ஓகே ஓகே மேம், அதாவது உங்களோட முதல் நாள் அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம் அவங்களோட முதல் நாள் அனுபவத்தை ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கவுன்சிலிங் சென்டர்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து உங்களோட கவுன்சிலிங் மையத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு பயனுள்ளதா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: அதாவது இந்த பிளாசம் கவுன்சிலிங் மையம்னுடைய என்னென்ன விஷயம் நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன, இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ், தமிழில் மன அழுத்தம். எல்லா மன அழுத்தம் இல்லாத ஆட்களே இந்த காலத்தில் இல்லை. ஸோ அப்போ அந்த மன அழுத்தம் வந்து ஓரளவுக்கு மேலே சமாளிக்க முடியலன்னும் பொழுது யார்கிட்டையாவது போய் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே, நீங்கள் நாம் அனைத்து மெம்பரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லி அதை வந்து கொட்டி ஆற்றி புலம்பணும், அப்போ தான் மனசு பாரம் குறையுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேசுகிறதே இல்லை, எல்லோரும் மொபைலும் கையுமாக இருக்காங்க. அப்படியே நீங்களே போய் பேசினாலும், வேற எங்கேயும் சொல்ல வேணாம், அவங்கவுங்க வீடுகள்லேயே நம்ம எடுத்துக்கலாம், பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் உண்டான அந்த பேசுகிற டைமிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே மாதிரி சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிறதுல அக்கம் பக்கத்து, அப்போ வந்து ஒரு மனிதன் வந்து மன அழுத்தத்திற்குள்ளாகும்போது யாருக்கிட்ட போய் சொல்லி புலம்பி அழுது, அவங்க கத்தி அழுது, அவங்க மனசில் இருக்க பாரம்லாம் அப்போ தான் குறையும். அதாவது வென்டிலேட் பண்ணுறது, பாரத்தை இறக்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதுக்கு வேறு வழியே இல்லை மேம், வடிகாலே கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த பிளாசம் கவுன்சிலிங் சென்டருக்கு தேடி வந்து அவங்களுடைய மனபாரத்தை சொல்லலாம். அடுத்து என்ன பிரச்சனை, எதனால் அவங்க மன அழுத்தத்திற்கு ஆளானாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி பயம், ஆன்சைட்டி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு படபடப்பு, பால்பிட்டேஷன், ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா ஒரு படபடப்பு இருக்கும். ஆனால் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும், தகுதி திறமை எல்லாமே இருக்கும், அவங்கள்ட்ட வந்து கல்வி திறனும் இருக்கும். ஆனால்

0: செய்ய முடியாது. ஸோ இதான் மன ரீதியான சில சில பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு வழி சொல்லி அவங்களுடைய சின்ன பிரச்சனைகள்லாம் சரி செய்து அவங்களுடைய வாழ்க்கையை ஈஸியாக வாழ்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் மேம். இதுதான் அடிப்படையான ஒன்று.
1: சூப்பர் மேம். அதாவது மக்கள் வந்து என்ன மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்தாலும் அவங்கள வந்து சராசரி மனுஷங்க நிலைமைக்கு மாற்றி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம் அவங்களோட பிளாசம் கவுன்சிலிங் சென்டரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பிளாசம் கவுன்சிலிங் மையத்துல என்னென்ன மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களை வந்து நார்மல் லைஃப்க்கு மாத்திருக்காங்க அப்படின்ற அனுபவத்தை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இதை பத்தி சொல்லணும்னா, என்னுடைய கவுன்சிலிங் சென்டர் ஆரம்பிச்ச 2வது நாளே நான் ஃபர்ஸ்ட் என்னோட கிளைண்ட்ஸா வந்தது

0: மாணவர்கள் தான். அதாவது 10வது படிக்கக்கூடிய ஒரு 4 மாணவர்கள் என்னுடைய கவுன்சிலிங் சென்டர் அருகாமையில் இருக்க பள்ளியிலிருந்து அந்த பள்ளி முடிந்து வரும்பொழுது அவங்க வந்தாங்க. வந்து பெல் அடிச்சுட்டு உள்ளே வரும்போது 4 ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக வந்தாங்க. அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களை விட மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டாங்க இதை, கவுன்சிலிங் சென்டர்னா என்னன்ற அர்த்தம் அவங்கள உள்வாங்கிட்டாங்க. நான் கேட்டேன், என்னப்பா என்ன பிரச்சனை என்ன வந்திருக்கீங்கன்னா, மேடம் இந்த மாதிரி எங்களுக்கு சில சப்ஜெக்ட் படிக்கிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, அதுக்கு என்ன மேம் சொல்யூஷன், அந்த கஷ்டத்தை தாண்டி நாங்கள் எப்படி இந்த மாதிரி நாங்கள் நல்லா படிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கலந்த ஆச்சரியம். ஏன்னா அந்த 10வது படிக்கிற மாணவர்கள் இந்த கவுன்சிலிங் சென்டர் நான் போட்டேன், நிறைய பேர் அந்த பேரை பார்த்தே கன்ஃபியூஸ் ஆனாங்க, இது என்ன கவுன்சிலிங்னா அட்மிஷன் காலேஜ் அட்மிஷனுக்கா இல்லை மனநல ஆலோசனையான இதாக இருந்தாங்க. ஆனால் பள்ளி குழந்தைகள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு இனிப்பான அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். அவங்களுக்கு சில வழிவகைகள்லாம் நாங்கள் சொல்லும்பொழுது அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ஒரு 4-5 நாள் கழித்து அந்த 4 மாணவர்களும் பள்ளி முடிந்து போகும்போது திருப்பி வந்து எனக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. மேடம் நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே ஸ்கூலுக்கு பின்னொரு நாளில் நான் போயிட்டு போதைப்பொருள் தடுப்பு பற்றி, அதனுடைய அடிமைத்தனம் எப்படி ஆகிறாங்க, போதைப்பொருளுக்கு மாணவர்கள் எப்படி அடிமை ஆகிறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், அதை பற்றி ஒரு சிறப்பு உரை நான் வந்து அவங்களுடைய ப்ரேயரில் நான் கொடுத்தேன். அப்போ அந்த மாணவர்கள் திரும்பி என்னை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க. இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் நான் நிறைய மாணவர்கள் தான் மெயினாக, மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும், தமிழ்நாடு ஃபுல்லாகவும் என்னுடைய ஒரு யூடியூப்பில் நான் கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபோன்லேயே தான் அவங்களுக்கு கவுன்சிலிங். அப்போ எல்லாருக்கும் வந்து இறப்பை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு, எனக்கும் கொரோனா வந்து தொற்று வந்துருமா, நாங்களும் இறப்பை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருமான்ற ஒரு பெரிய பதட்டத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு நான் அவங்களுக்கு கவுன்சிலிங்னு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கல, ஆனால் அவங்களுக்கு சிறப்பான ஒரு முறையில் ஒரு சின்ன ஒரு புரிதல் தான் கொடுத்தேன். அந்த மாணவர்கள் இளைஞர்கள் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க. புரிஞ்சிக்கிட்டு எனக்கு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து இன்னும் நான் அதை வச்சுருக்கேன். இது எனக்கு மறக்க முடியாத அனுபவம் இது எனக்கு கொரோனா காலகட்டத்தில்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது இவ்வளோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம் அவங்களோட பிளாசம் கவுன்சிலிங் மையம் மூலியமாக என்னென்ன மாதிரி அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம், இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி வந்து மாணவர்கள் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நிறைய சஜஷன் கேக்குறாங்க அப்படின்ட்டு. கேக்குறவங்க வந்து நீங்க மாணவர்கள்ட்ட மட்டும் பேசி அனுப்பிடுவீங்களா மேம், இல்ல அவங்களோட பெற்றோர்களையும் சந்திச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுவீங்களா?
4: இப்ப 18 வயசுக்கு மேலதான் அவங்க வந்து லீகலி அவங்க இண்டிபெண்டாக வரலாம், அதாவது ஓட்டுரிமை அப்போ தான் எல்லாருக்கும் கிடைக்குது. அவன் 18 வயசுக்கு முன்னாடி வரவங்க அவங்களாம் வந்து கேட்குறாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வந்து கேட்குறாங்கன்னும்போது நாங்கள் அவங்க பெற்றோர்களுடைய முகவரி அப்புறம் அவங்களுடைய தொலைபேசி எண் இதெல்லாம் நாங்கள் வாங்கி பெற்றோர்களுடைய சம்மதத்தை வாங்கின பிறகு தான் அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கொடுக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் நாங்கள் பண்ணுறதில்ல.
3: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட்டு உங்களோட அனுபவத்துலேருந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷனில் என்ன மாதிரி இருக்காங்க, எப்படி வந்து அதுலேருந்து அவங்க வெளியில் வரலாம் அப்படின்ட்டு ஒரு டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க மேம்.
4: ஓகே, இது ஒரு நல்ல க்வெஸ்சன். இந்த காலகட்டத்தில் மொபைல் அடிக்ஷனுன்றதும் ரொம்ப பெரிய இது, மிகப்பெரிய அரக்கனாக மனித குலத்துக்கு முன்னாடி நிற்கிது. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்டையும் யாராக இருந்தாலும் சரி, மொபைலை எடுக்கும்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க கற்றுக்க, நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சிக்க, நியூஸ் பேப்பர் பார்க்க முடியலையா அந்த இன்றைக்கி என்ன நியூஸ், அது மாதிரி விஷயத்தை தெரிஞ்சிக்க நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோன்றத பண்ணலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு முறை. அடுத்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட பேசணும், அதாவது பக்கத்தில் வந்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட பேசலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்டை பேசலாம். அந்த உரையாடல் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும். அப்போ ஆரோக்கியமான உரையாடல்கள் மூலமாக அப்படி அந்த உரையாடல்களில் டைமை செலவிடும்போது, நேரத்தை செலவிடும்போது அவங்க மொபைலை வந்து பார்க்குறவுடைய டைமிங் வந்து குறையும். அதை நம்ம பண்ணலாம். அடுத்தது செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேருக்கு பேசணும்னு ஆசை இருக்கும், எழுதணும்னு ஆசை இருக்கணும், நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நிறைய ஆசைகளோடு தான் இருக்காங்க இளைஞர்கள். இந்த காலத்து இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் முக்கியமாக சொல்லணும்னா, அவங்க மிகப்பெரிய ஆற்றலோடு தான் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப டேலண்டட் பர்சனாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆசைகள் இருக்கோ தவிர அதை எப்படி வந்து வழி நடத்தி கொண்டு போகணும், சேனலைஸ் பண்ணணும்னு தெரியல. அப்போ அவங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக இந்த மொபைலை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த 3 பாயிண்ட்டையும் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் மேம். முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பிற்காகவும் அறிவு தேடலுக்காகவும் அவங்களுடைய எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து உரையாடல்களில் நிறைய நேரத்தை செலவிடணும். அடுத்து மூணாவது உரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சக அவங்களுடைய நண்பர்களோடு இருக்கலாம், உறவினர்களோடு இருக்கலாம், நல்ல வகையான உரையாடல், நல்ல மனிதர்களோடு இருக்கணும். அது இந்த இடத்துல

0: நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக இந்த கைபேசியை உபயோகப்படுத்தலாம். இப்படி உபயோகப்படுத்தினா அதனுடைய அடிக்ஷன் அப்படின்ற இதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து.
1: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
0: நன்றிமா. சோனா எஃப்எம்க்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கவிதா மேம், அவங்களோட பிளாசம் கவுன்சிலிங் மையத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அது வந்து யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா மற்றும்
2: ஏஞ்சல் கிரேசி.
1: எஸ் நானும் ஏஞ்சல் கிரேசியும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கு நம்ம கூட நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டோம். சரி, இன்றைக்கி என்ன தலைப்பை சுற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிமா நீங்கள் கேட்கலாம். அதுக்காக நீங்கள் எக்ஸைட்டாகவும் இருப்பீங்க. ஏஞ்சல், இந்தியாவோட எதிர்காலம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வருது இளைஞர்கள் தான் சத்யா.
1: எனக்கு என்னமோ ஏஐ தான் ஏஞ்சல் ஞாபகம் வருது.
2: ஏன் சத்யா அப்படி சொல்கிறீங்க?
1: ஏன்னா இப்போ ஏஐ போகிற ஸ்பீடை பார்த்தா அது நம்மளை மிஞ்சிட மாட்டேங்குது. ரேஸில் போகிற மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த இன்ஜினியர் படம் இருக்குல்ல, அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரோபோட் எப்படி இருக்கு, பயங்கரமாக டக்கு டக்குன்னு அப்படி அப்டேட் ஆகும். அதே மாதிரி தான் ஏஐ வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குது.
2: ஆமாம் சத்யா, நம்ம வந்து ஒரு மணி நேரம் பண்ணுற வேலையை அது 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிருது.
1: அதை பார்க்கும்போது தான் நம்மளுடைய இந்தியாவோட எதிர்காலமே ஒரு வேலை இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படி மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் நீங்கள் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் யங்ஸ்டர்ஸ் பற்றி நம்ம யோசிச்சாலுமே கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுமே வந்துட்டு இந்தியாவோட எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருப்பாங்க இல்லையா?
2: ஆமாம் சத்யா, நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: கண்டிப்பாக ஏஞ்சல், அது கேள்விப்படுறது மட்டும் இல்லை, அதுதான் உண்மையே. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்தியாவுடைய எதிர்காலமே. இதுக்கு மேலே வரக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு நகர்வுகளுமே தீர்மானிக்க போகிறது அப்படின்னா கண்டிப்பாக இளைஞர்கள் தான். ஏன்னா இப்போலாம் வந்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் தான், இருந்தாலுமே ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இதுக்கு மேலே இந்தியா வந்துட்டு சூப்பராக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி ஏஞ்சல், இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு அப்படிங்கிறது வந்துடலாம்.
2: ஓகே சத்யா,
1: இன்னைக்கு நான் என்ன தலைப்பு அப்படிங்கறத ஏஞ்சலே சொல்லுவாங்க.
2: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இந்தியாவோட அடுத்த 10 ஆண்டுகளில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது இளைஞர்களா தொழில்நுட்பமா, இதுதான் டாபிக் சத்யா.
1: சூப்பர் ஏஞ்சல், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெக்னாலஜியும் சரி இல்லை இளைஞர்களும் சரி ரெண்டு பேருமே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு உடம்புக்கு எப்படி ரெண்டு கண்ணு வேணுமோ அதே மாதிரி தாங்க நம்முடைய இந்தியாவுக்கு ரெண்டு கண் அப்படின்னா டெக்னாலஜியும் இன்னொன்று யங்ஸ்டர்ஸும், ஒன்று விட்டால் ஒன்று போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்தியாவுடைய அடுத்த 10 வருஷத்துக்கு வெற்றிக்கான அடித்தளமாக அமைய போகிறது யார், இளைஞர்களா இல்லை தொழில்நுட்பமா, இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க.
2: சோனா எஃப்எம்மோட நிலை எண்ணான 9787707 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா மற்றும் ஏஞ்சல் கிரேசி கூட இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க
2: மச்சான். எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது
2: மச்சான். நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனானா?
1: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
2: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
1: என்ன ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
2: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
3: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து

நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சு

0: உதவியோட தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் கொடிகள் இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ் அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம் வளமான ஒரு தோப்பு அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: என்ன தலைப்பு அப்படின்னா, இந்தியாவோட அடுத்த 10 ஆண்டுகள்ல வெற்றிக்கு அடித்தளமா அமைவது இளைஞர்களா இல்ல தொழில்நுட்பமா அப்படின்றதுதான். இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்னா
6: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
7: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. நான் உங்களுக்கு
6: என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அவங்கதான் இப்ப தீர்மானிக்க போறாங்க இந்தியாவுடைய அந்த ஒரு வெற்றி அப்படிங்கறது. ஏன்னா டெக்னாலஜி அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா அது உருவாக்கப்படுவது, அது உருவாக்கப்படுறது யாரால? இளைஞர்களாலதான். அப்ப டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் உயிரற்றது, உயிருள்ள மனிதர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த டெக்னாலஜியை கூட கரெக்டா இந்த சமயத்துல எப்படி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பண்ணும் பொழுது அந்த சக்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைக்கும். அந்த இளைஞர்களினுடைய செயல்பாடுகள் கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அப்புறமா பொருளாதாரம் சார்ந்த தேடல்களாக இருக்கட்டும், ரொம்ப அளப்பரிய ஒரு விஷயமாக இருந்தால் மாத்திரம்தான் எதிர்கால இந்தியாவுடைய அந்த ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கிறது மற்ற உலக நாடுகளுக்கு ஈக்குவலா காம்பிடென்டா இருக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் வெவ்வேறு துறைகள்ல எப்படி சிறப்பாக இருக்கோ அதற்கு ஏற்றாற் போலதான் இந்தியாவினுடைய அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட சில பொண்ணுன்னா டெக்னாலஜி அது ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் ரொம்ப காம்பிடென்டா பொட்டன்சியலா அவங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டு அது கத்துக்கிறாங்க, அதற்கும் ஈக்குவலா செயல்படுறாங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமா எதிர்கால இந்தியாவே இளைஞர்களுடைய கையில் தான். அதுதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே மேக் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் என்னுடைய கருத்து.
7: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்கள் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றி நன்றி.

0: நேர்களே, சந்திரசேகரனா வந்து ரொம்பவே சூப்பரா பகிர்ந்துகிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்குமே எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில எங்க கூட பேசணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையனுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சோனா,
1: நம்மளோட நிலை எண் என்ன அப்படின்னா 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட மற்றும் ஏஞ்சல் கிரேசி கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துக்கிட்டு இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பல முறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள்

0: தியா, நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவுடைய அடுத்த 10 வருஷத்துக்கான வெற்றி எப்படி இருக்க போகுது, இளைஞர்கள் பேஸில் இருக்க போகுதா இல்லை தொழில்நுட்பம் தான் வந்துட்டு அடித்தளமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். இருக்காங்களா?
0: அவங்க இப்போ தானே கொஞ்சம் லீவ் போயிருக்காங்க, நீங்க பேசுங்களா.
1: சரி, நீங்க இருக்கீங்க. அது இந்த 10 வருஷ காலத்துல இந்தியா எதிர்காலத்து நினைக்க போற இளைஞர்களை தொழில்நுட்ப வளர்ச்சியான்னு
0: கேக்குறீங்க.
1: அது இங்க வந்து நேரடியா சொல்ல போனோம்னா, 10 வருஷத்து காலத்துல இந்தியா எதிர்காலத்து நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சி வருதுனாலும் அது சரியான முறையில் இயக்கிறதுக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் வேணுங்க இல்லையா? அது அந்த சாதனங்கள் எது என்ன வேணா கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அது மனித மொழி தானே கண்டுபிடிக்குது தொழில்நுட்பங்களை எல்லாம் கண்டிப்பா. அப்படின்னு இருக்கல, அது சரிப்படுத்துறதுக்கு வேலைகளுக்கு கொஞ்சம் இளைஞரும் இளம்பெண் குறைவா இருந்தா அவங்க கண்டிப்பா அந்த தொழில்நுட்ப இயக்கம் வேணும். நிதினாத்தான் வந்து எதிர்காலத்தை நிர்ணயிக்க அந்த சரியா இயக்க இதுக்கெல்லாம் வந்து முடியுங்க. அதுக்காக தொழில்நுட்பத்தை நான் குறை சொல்ல நினைச்சேன். தொழில்நுட்பம் வேணுங்க, ஏன்னா இப்ப எல்லாம் எதையும் விரைவாக செய்ய முடியறதுக்காக அது வர இருக்குது. அது நல்லபடியா இயக்க வர்றத இயக்கி அதை வந்து எதிர்கால வளர்ச்சிக்கு இந்தியாவை கொண்டு செல்ல போறது வந்து நிச்சயமா இன்னைக்கு வருங்காலத்துல இளைஞர்களும் இளம் பெண்களும் தான் எல்லாம் ஒண்ணுதான். இளைஞர்கள் ரெண்டு பேரும் அரங்கிருங்க, அதை வந்து நான் மொழியா சொல்ல முடியுங்க சத்யா. எனக்கு கருத்து சொல்லிட்டுங்க, சரிங்களா?
0: சூப்பர்ணா, சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்களை கருத்துல பரிந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க, பாக்குறேன்.
0: நன்றிண்ணா. திருப்பூர் ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக எதிர்காலம் அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. தொழில்நுட்பம் 1000 வளரலாம், ஆனால் தொழில்நுட்பத்தை உருவாக்குறதே வந்துட்டு இளைஞர்கள் தான். அதனால் மூலதனம் இல்லாமல் வந்துட்டு லாபம் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான், இளைஞர்கள் இல்லாமல் கண்டிப்பாக வெற்றிகள் பெற முடியாது, வளர்ச்சியும் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறம் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
2: நான் உங்க சத்யா.
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இந்தியாவோட அடுத்த 10 ஆண்டுகளோட வெற்றிக்கு அடித்தளமா அமைவது இளைஞர்களா இல்ல தொழில்நுட்பமா? இந்த தலைப்புலதான் நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
1: சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்
3: என்ன? தொழில் மட்டும் ஒன்று தொடங்கிட்டா மட்டும் போகாது, அது இளைஞர்கள் கையிலையும் இருக்கணும். இளைஞர்களுக்கும் அந்த செலக்ட் பண்ணி அந்த தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு அது படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இளைஞர்கள் கையில் நாட்டை கொடுங்கள், அவன் நன்றாக காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போலதான் மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால இளைஞர்கள் கையில இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்துட்டா அவங்க எல்லாம் நல்ல வளமான நாடா மாத்திடுவாங்க. அதனால சும்மா தொழில மட்டும் தொடங்கிட்டா மட்டும் போகாது, இளைஞர்களுக்கும் தெரிஞ்சாகணும் அந்த பத்தி. அதனால நம்ம இளைஞர்கள் நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சிருக்காங்க. அதனால நிறைய தொழில் வரணும், தொழில் நல்ல இளைஞர்கள் கத்துக்கணும், நல்ல செய்யணும். செஞ்சிட்டாங்கன்னா இந்த நாட்டை வந்து இளைஞர்கள் கையில்ங்கிறதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இளைஞர்கள் கையில் தான் எல்லாம் இருக்கிறது. தொழில் மட்டும் வந்தா போதாது, இளைஞர்களோட வளமும் வரணும் அப்படிங்கறது என்னோட கருத்து பண்ணி.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, சூப்பரா பேசுனீங்க. நன்றி.
3: நன்றிப்பா. யாருப்பா
2: பாட்டி? சேலத்தின் உங்கள் ஏஞ்சல் கிரேசி.
3: அதுதான் சொல்றேன், ஜெயஸ்ரீ.
2: ஏஞ்சல் கிரேசி பாட்டி, ஏஞ்சல் கிரேசி. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
1: நேர்களே, ருக்மணி பாட்டி வந்து ரொம்பவே சூப்பரா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க.
2: இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: டீல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
1: நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேசுறது ஏஞ்சல் பேசிட்டு இருக்கோம்?
0: இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு அப்படின்னா,
1: இந்தியாவுடைய அடுத்த 10 வருஷம் யார் வந்துட்டு தீர்மானிக்க போறா, அதுக்கு அடித்தளமா அமைய போறது யாரு, இளைஞர்களா இல்ல தொழில்நுட்பமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி, நான் இந்த திருப்பூர் மாவட்ட குறைந்த கருத்துக்கு பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
2: அதாவது இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து கணக்கு பார்க்கும்போதுங்க, டெக்னாலஜி உருவாக்குறதே நம்ம இளைஞர்கள் தான். அப்பதான் டெக்னாலஜி அப்படின்னா அதை உருவாக்குறதே இளைஞர்கள். இதுக்கு முந்தி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கு முதியவர்களா மாறிடுறாங்க. நாளைக்கு இந்த 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்றைய இளைஞர்கள் அன்றைய முதியவர்களா மாறுறாங்க.
1: கண்டிப்பாண்ணா.
2: அப்ப அதனால வந்து இந்த டெக்னாலஜியை உருவாக்குறதே நம்ம இளைஞர்கள் தான். அதனால இளைஞர்கள் தான் முக்கியமா நம்ம இந்தியாவை உயர்த்தணும், என்ன பண்ணாலும் பண்ண முடியுமா.
1: ஒரு விஷயம் சொன்னோம், எப்பவுமே சொல்லியிருக்காரு, அதாவது நாமலாம் வந்துட்டு இப்ப இளைஞர்கள், ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் நாமளுமே வந்துட்டு அங்கிள் ஆண்டி ஆயிடுவோம். ஆனா அப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்முடைய ஃபியூச்சர் இந்தியா வந்துட்டு கண்டிப்பா பெருசா வந்துட்டு இம்பாக்ட்ஃபுல்லா மாறப்போகுது. கரெக்ட் தானே?
0: ஆமா சத்யா, ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ஏஞ்சல், ஒரு கண் ஒரு உடம்புக்கு எப்படி கண் ரெண்டும் முக்கியமோ அதே மாதிரி தான் டெக்னாலஜி முக்கியம், இளைஞர்களும் முக்கியம். ஏன்னா டெக்னாலஜி உருவாக்குறதே இளைஞர்கள் தான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ரெண்டுமே முக்கியம் இல்லையா?
0: ஆமாம் சத்யா, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: கண்டிப்பாக ஏஞ்சல், ஏன்னா இப்போ டெக்னாலஜி வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுது. அதனால டெக்னாலஜியும் முக்கியம், அதே நேரத்தில் இளைஞர்களும் முக்கியம் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்து திங்கட்கிழமை உங்கள் கூட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா மற்றும்
0: நான் உங்கள் ஏஞ்சல்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா நேர்களை, மண்டே மீட் பண்ணலாம்.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம தினமுமே பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக மாறிடுவீங்க அப்படின்னே வந்து சொல்லாங்க. இன்றைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அப்படி முதல் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உணவு முறை பற்றி தாங்க பேச போகிறோம். இன்றைக்கி நாம் சாப்பிட்ற உணவுகளில் இருந்து நமக்கு வந்து ஒரு மூணு ஊட்டச்சத்துக்கள் வந்து மெயினாக கிடைக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட், அதற்கப்புறம் ப்ரோட்டீன், அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேட். ஆனால் நம்மளுடைய இந்திய உணவு முறைகளில் இப்போ மேஜராக நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நமக்கு வந்து கிடைக்கிறது கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குட் ஃபேட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ப்ரோட்டீன் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்லேயும் சரி, இல்லை நம்ம வந்து எக் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிக்கன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து பன்னீர் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு தேவையான விஷயங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறோமா அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது சரியான அளவில் டெய்லி நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து கிடைக்கிறதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா ஜிம்முக்கு வந்து போகிறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் எடுத்துப்பாங்க. ஆனால் டயட்டிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ப்ரோட்டீன் சரியான அளவில் தேவை, அதனால் எல்லாருமே எடுத்துக்கலாம், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்டை நம்ம வந்து எடுத்துக்கும்போது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு. நார்மலாக ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த உடல் எடை அதிகரிப்போடு இருக்கவங்களை விட இன்றைக்கி வந்து பல மடங்கு அதிகமாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீரிழிவு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. ஸோ நம்மளுடைய அந்த மூன்று சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இது சரியான அளவில் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது, நீரழிவு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு அனுப்பலாம். நம்ம நிலையின் 9787701078. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்கே வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கறதுக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிருச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்ப வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவுல ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்ப வந்து நாங்க போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையும் நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தை நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம். என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மனநல ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோங்க. இந்த மனநல ஆரோக்கியத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்குங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து மனநலன் பாதிக்கப்படுது அப்படின்னா அவரோட பழக்க வழக்கங்கள் அதற்கு காரணமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து மனநலன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அதற்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணமாக இருக்கும். அதை பற்றி நம்ம கூட வந்து மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். மேம் வணக்கம். மேம், மேம் மனநலன் ஒருத்தருக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், அதே மாதிரி ஒருத்தருக்கு எதனால் மனநலன் பாதிக்கப்படுது, அவருக்கு எந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தால் மனநலன் பாதிக்கப்படும், அதை பற்றியும் சொல்லுங்கள் மேம்.
5: கண்டிப்பாக. இப்போ பொதுவாக எல்லாருக்கும் மனநலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, அதாவது பாதிப்படைய செய்யக்கூடிய அனைத்தும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவன் அவனுடைய வேலை என்ன, காலையில் எழுந்திருக்கணும், 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், 5 மணிக்கு ஸ்கூலை விட்டு வரணும். ஆனால் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, யாரோ ஒரு சேரக்கூடாதவங்கள்ட்ட சேர்ந்து அவன் வேற எங்கேயோ ஸ்கூலுக்கு வந்து, ஸ்கூல் போகிறத தவிர்த்து அவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான், வேறு தப்பான ஒரு ஆளோட சேர்றான், ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவனுடைய டெய்லி ரொட்டீன் பாதிக்கப்படுது, அப்போ அவனுக்கு மனநலம் பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். அதாவது பொதுவாக நம்ம சொல்லணுன்னா எந்தெந்த கெட்ட செயல்கள்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதோ, நமக்கு வந்து ஒரு நன்மை தராமல் தீமையை தருதோ, உடல் நலத்தை பாதிக்குதோ, அதே மாதிரி நமக்கு வந்து அந்த டைமில் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இல்லை வேறு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கம், ஈவன் நம்ம மொபைல் அடிக்ஷன் கூட சொல்லலாம். மொபைலில் வந்து தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை தேவையான விஷயத்தையும் கூட ஓவராக நம்ம யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு பயன் தராத விஷயங்கள் அனைத்து எதையாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு காலகட்டத்தில் நைட் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது டே ஷிஃப்ட் பார்க்குறவங்களை விட நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் வந்து சில வியாதிகள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோய் ஆபத்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களில் 77% பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் எதிர்ப்பு வந்து இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்குங்க. இது Type 2 சர்க்கரை நோய்க்கான ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு ஹார்மோன் பாதிப்புகள் வந்து ஏற்படலாங்க. பெண்களாக இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து ரொம்ப அதிகமாக ஆகிறதும், ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் அளவு வந்து ரொம்ப கம்மியாகிறது.

இதுவும் வந்து அந்த ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், தைராய்டு பாதிப்பு, நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்ற அந்த HDL வந்து குறைஞ்சி ட்ரைக்ளரிசைடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிக்குதுங்க. அதே மாதிரி தைராய்டு பாதிப்பு அதிகமாக காணப்படுது, குறிப்பாக இரவு நேர பணியாளர்களுக்கு. அதுவும் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டே ஃபுல்லாக தூங்குவாங்க, ஒரு 6:00 வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு நைட் ஷிஃப்ட் கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த சூரியனில் அவங்க வந்து இருக்கிற ஒரு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்கும். பகல் முழுக்க அவங்க தூங்கிட்டே இருக்கிறதுனால வைட்டமின் டியை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க. குறிப்பாக அந்த மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் தான் வந்து கிடைக்கும். அந்த ஒரு டைம்லேயே இவங்க வந்து அவைலபிளாக இல்லாதனால அந்த வைட்டமின் டி அப்படின்றது ரொம்ப கம்மியாக வந்து இவங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை, அதாவது வைட்டமின் டி இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களுடைய தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறதா இருக்கட்டும், சர்க்கரை நோய் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்மோன் சமநிலையாக இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும், கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆரோக்கியமாக வந்து இருக்கலாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு பகலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு வேலைக்கு வந்தாலும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை பேசலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. தொடர்ச்சியா மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீமிங் அப்படின்னு வந்து நீராவி பிடிக்கிறது, அதை பத்தி தான் வந்து பேச போறாங்க. பாட்டி வைத்தியத்துல தவிர்க்க முடியாத ஒன்று இந்த நீராவி பிடிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூக்கடைப்பு வந்தாலோ இல்லை சளி பிடிச்சாலோ நமக்கு ஞாபகம் வர்றது இந்த நீராவி பிடிக்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதில் வந்து நிறைய பொருட்கள் ஆட் பண்ணுவாங்க. நொச்சி இலை, வேப்பிலை, துளசி, கற்பூரவள்ளி, மஞ்சத்தூள், சுக்கு, மிளகு, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூக்கலிப்டிஸ் ஆயில் தடவுவாங்க, சாரி ஆயில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த இலைகளை வந்து ஆட் பண்ணுவாங்க. இலைகள் கிடைக்காதவங்க தைலம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆயில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இலைகள் கிடைக்கிறவங்க அந்த இலைகளே வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ஏற்காட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா யூக்கலிப்டிஸ் எல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும், அங்கே வந்து மரங்கள் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி தொடர்ச்சியாக மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அப்படின்னா, மானு பாட்டி எங்கேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, முத்துநாயகம்பட்டியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த சளி, அந்த ஒரு காய்ச்சல் அப்படின்னா நீராவி பிடிப்பாங்க இல்லைங்களா, இப்போயும் வந்து அதிகமாக பிடிச்சிட்ருக்காங்க. அது எப்படி வந்து பிடிப்பாங்க, பிடிச்சா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும், அதை பற்றி சில விஷயங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்குவாங்க பாட்டி.
7: அதெல்லாம்ங்கன்னு மேலக்கிற கெட்ட நீர் வரும், இப்படி போச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பும் போய் ஏரில் நண்டு பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த நண்டை உடலில் போட்டு இடிப்பாங்க, இடித்து அந்த தோலும்பெல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு அதை அடுப்பு வச்சு நல்லா கொதிக்க வைப்பாங்க. வெங்கிலிச்சாங்கல் இருக்குதுல்ல, வெங்கிலிச்சாங்கல் காட்டில், வெங்கிலிச்சாங்கல் இப்போ காட்டுங்களில் இருக்கும், ஓட்டுற காட்டில். அதை நாங்கள் பொறிக்காந்து வச்சுருப்போம் வீட்டில், அது ஏதோ ஒரு நாளைக்கு ஆகணும். அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி விட்டு அந்த சாறு கொதிக்குள்ள எங்கள் அப்பா எடுத்து அந்த சாத்தலை போட்டு திருப்பிடி போத்தி விடுவாங்க. அதெல்லாம் மூஞ்சலக்கிற கெட்ட நீரெல்லாம் வந்துடும்.
6: கண்டிப்பாங்க பாட்டி, நீராவி பிடிக்கிறது அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா எப்படி அதை வந்து நீராவி பிடிப்பாங்க அந்த ஒரு இதையும் சொன்னாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் வந்து போடுவாங்க அப்படின்றதையும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீரிழிவு நோயாளிகள் அவங்க டீ குடிக்கிறதுனால எந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வரலாம் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது சர்க்கரை நோயாளிகள் டீ காஃபி வந்து குடிக்கலாமா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுங்க இந்த டீ காஃபி. டீ காஃபி குடிக்காமல் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து பிரியமானதாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சாதாரணமாக சர்க்கரை நோய் இல்லாதவங்க டீ குடித்தா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ஹார்மோன் அதை வந்து கட்டுப்படுத்திடுங்க. ஆனால் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாது. அதனால் நம்ம குடிக்கிற அந்த பால் டீ பார்த்திங்க அப்படின்னா அதில் ஊற்றுற அந்த கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் நம்ம அதை சாப்பிட்ற பிஸ்கெட்டு, அந்த டீ காஃபி கூட நம்ம வந்து பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடுவோம், அதில் இருக்கிற குளுக்கோஸ், இது எல்லாமே உடம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக உறிஞ்சப்படுங்க. இப்போ அந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாதப்ப இந்த சர்க்கரை ரத்தத்தை விட்டு வெளியே போக முடியாமல் ரத்தத்திலே தங்கிடுவோங்க. இதனால் சர்க்கரையோட அளவு திடீர்னு அதிகமாகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்படி சர்க்கரை அளவு தினமும் இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் நம்மளுடைய இரத்த நாளங்கள், நரம்புகள், அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், இந்த மாதிரி மொத்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்படி ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறுது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில அறிகுறிகள்லாம் வந்து வரும். சோர்வு, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமான தாகம் வந்து எடுக்கும், அதற்கப்புறம் தலைவலி, வயிறு உப்பசம், தூக்கமின்மை, இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் வந்து வருங்க. அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையான அறிகுறிகள் அப்படின்னா ரொம்ப மங்கலான பார்வை இருக்குது, அதே மாதிரி நாள்பட்ட சோர்வு ரொம்ப அதிகமாக வந்துருக்கு, அதே மாதிரி ஏதோ ஒரு காயம் வந்துச்சு அப்படின்னா அது உடனே ஆறிடும் இல்லைங்களா, அது ரொம்ப நாள் ஆறாமல் இருந்தாலும் அது வந்து ஒரு எச்சரிக்கையான அறிகுறியாக வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. சரி நகராஜ், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து டீ குடிக்கலாமா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது சர்க்கரை வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி சர்க்கரைக்கு வந்து கம்ப்ளீட்டாக நோ சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் டீ, வரட்டி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அளவு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை அதிகபட்சமாக ரெண்டு அந்த வரைக்கும் எடுத்துக்கிறப்ப எந்த ஒரு பாதிப்புகளும் வராது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்கெட்டு, ரஸ்க்கு, மிக்சர், இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த குளுக்கோஸ் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா, அது இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உள்ளுக்குள்ள நம்மளுடைய மனசு சுக்குநூறா உடஞ்சு ரத்தம் கசிஞ்சாலும் வெளியில எல்லார் சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய கண்ணீரை மறைச்சுக்கிட்டு சிரிச்ச அந்த வழி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா அங்க உங்களுடைய வாழ்க்கையை அன்றாட வேலைகளை பாத்துக்கிட்டு இருப்பீங்க. நானுமே வந்து என்னோட ஒர்க்கு நான் லேசா லேசா நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு தருணத்துல முகத்துல வந்து புன்னகையோட இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புன்னகையோட இருக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ள நம்மளுடைய மனசு எவ்வளவு உடஞ்சிருந்தாலும் வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம். அது வந்து பெண்களுக்கு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பொதுவா இந்த வழியில மறைக்கிற சூழல் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வெளியாட்கள் முன்னாடி நாம நல்லா இருக்கும் அப்படின்றத காட்டிக்கணும்ன்றதுக்காக ஒரு போலியான சிரிப்பை நாம காட்டிக்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட காட்டி அவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்க ஆரம்பிப்போம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். எப்போ ராஜ்குமார், எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள்னாவே வந்து ஒரு போலியான சிரிப்பு வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சந்தோஷமா அதிகமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இருக்கட்டும் பிஃபோர் மேரேஜுக்கு அப்புறமேட்டு இருக்குது அப்படின்னு போது, அவங்க வெளியில வந்து குடும்பத்துக்காக குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சங்கடப்பட்டுக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள காயப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க அந்த காயத்தை வெளியில சொல்லிக்காம அவங்க வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்திலே இருக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். இந்த சோகத்தை எல்லாத்தையுமே வந்து சமையலறையில போய் தனியா நின்று குமுறி குமுறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து வந்த உடனே இல்ல வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு பெரிய சிரிப்போட வரவேற்பாங்க, எல்லாரையும் பாத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அழுதுகிட்டு இருந்த அந்த வீடே இருண்டு போயிருக்கும். அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய சிரிப்புல தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக சிரிக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். என்னோட குடும்பத்தோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாவும் பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. தன்னோட உடஞ்ச மனசை கூட யாருக்கும் வெளியில காட்டிக்காம மறைக்கக்கூடியவங்க பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழி ரொம்பவே கஷ்டமா இருக்க ஆரம்பிக்கும். ரீசெண்ட் டைம்ல எனக்கும் அந்த வழிகள் இருக்க ஆரம்பிச்சது. வழிகள்ன்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே, அந்த வழி எனக்கும் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் இதுதான், இதுக்கப்புறமேட்டு நம்மளோட வாழ்க்கையில கத்துக்க வேண்டியது நிறைய இருக்க ஆரம்பிக்குது, கத்துப்போம் இதுவும் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு நினைக்க ஆரம்பிச்சது. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா பெண்களுக்காகவும் கேள்வியா வச்சிருக்கேன். உங்களுடைய மனசு முழுசா உடஞ்சி கதறி அலனும்னு தோணுற நேரத்துல குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்ணீரை மறைச்சுக்கிட்டு நீங்க புன்னகைச்ச அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்ல அந்த போலியான சிரிப்புக்கு பின்னாடி உங்களுடைய வழியையும் இன்னைக்கு வரைக்கும் யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன

0: எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் எக்ஸாமு மார்க் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கான அடுத்த பிரம்மாண்டமான கதவு அந்த பாதையை நம்ம தேடி வர ஆரம்பிக்கும். ஆனால் அதை நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து துணிச்சலாக இருக்க ஆரம்பிக்கணும். அசாத்தியமான துணிச்சல் இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அது ஒவ்வொரு பொண்ணுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ண முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ரொம்ப கடுமையான ஒரு எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அதில் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நான் வந்து டிப்ரெஷனுக்கு போறேன், நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் வந்து அதுல இருந்து வெளியில வந்து நான் யாரு அப்படின்ற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. ஆரிஃபா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க இந்தியாவில ரொம்ப கடுமையா இருக்கக்கூடிய போட்டித் தேர்வா இருக்கக்கூடிய ஆரிஃபா கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இந்தியாவில் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தேர்வுக்கு வந்து பல ஆண்டுகளாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக வந்து ரொம்ப ப்ரிப்ரேஷனில் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த எக்ஸாம்லேருந்து விலகி இப்போது வேற ஒரு வேலையில் இருக்காங்க. ஆனால் தேர்வு அழுத்தங்கள்லேருந்து முற்றிலும் விடுபட்டு தன்னோட சுய அடையாளத்தை இவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்க்கெட்டிங் துறையில் ஒரு வெற்றிகரமான புதிய தொழில் முனைவோராக தன்னோட பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இவங்க எதிர்கொண்ட அந்த சவால் இருக்கு இல்லையா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுகள்லாம் வந்து பல ஆண்டுகள் உழைச்சிட்டு இருக்கும்போது அதில் வெற்றி பெற முடியாம போயிடுச்சு அப்படின் போது அதில் வரக்கூடிய அந்த பயம் இருக்கு இல்லையா, தீவிரமான மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். சுய நம்பிக்கை இழந்து இக்கட்டான சூழலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய தருணம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த போட்டித் தேர்வு அப்படின்ற ஒரு உலகத்தை விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன செய்யறது, எந்த துறைக்கு போறது, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவில்லாத குழப்பங்கள் இருந்த வாழ்க்கையா இருந்திருக்கு. அது ஒரு முள் மேல நடக்கிற மாதிரியான ஒரு பயணமா இருந்திருக்கு. ஆனா இத்தனை வருஷமா அந்த படிச்ச படிப்பு இது எல்லாமே வீணாகி போச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்வும் அவங்களுக்கு வந்து சுத்தி சுத்தி ஒரு கேள்விகளா வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய அனைத்து மன அழுத்தங்களையும் உடைச்செறிஞ்சு செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாம யாரு அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்கிறது, அந்த ஒரு முறையை கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நம்முடைய எதிர்காலத்துக்கு என்ன வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. தெளிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். தெளிவு அப்படின்றது சும்மா உட்கார்ந்து யோசிக்கிறதுனால மட்டும் வராது. ஒரு திசையில நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு திசையை தேர்ந்தெடுத்து போறோம் அப்படின்னு போது அதுல முழுமையா உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் தெளிவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்வுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெண்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ் அப்படின்றது வேணும் அப்படின்றத. ஸோ செல்ஃப் லவ் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் க்ரோ ஆக முடியும் அப்படின்றத நான் இவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஆரிஃபா கான் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் சோனாஃபா நம்ம கால் பண்ணி சொல்லுங்கள். நேரிலே தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுவாங்க. தொடர்ந்து லேசல் லேசன் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டே பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
1: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
0: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரடி. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவில் கட்டுப்பாடும் ஆரோக்கியமும் வந்து இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா பெண்கள் தன்னோட வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு 6 ரூல்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். பெண்களுடைய வாழ்க்கையில் உடல் எடை வந்து அதிகமாகிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வந்து கால்சியம் சத்தாக இருக்கட்டும், உடலில் வந்து ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து சத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு 6 ரூல்ஸாக எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்து பகிர்ந்துக்க போகிறேன். முதலாவதாக வந்து எடையை குறைக்கிறதுக்கு பட்னி கிடைக்காதீங்க, அது உங்களுடைய தசை வலிமையை வந்து குறைக்க ஆரம்பிச்சு உங்களோட உடம்பை வந்து பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பட்டினி கிடைக்காது அப்படின்றதையும் தாண்டி ஆரோக்கியமான உணவுகளை, சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும், உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அது எப்படி முடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்துக்கிறத விட்டுட்டு நம்ம ஊர்ல விளைவிக்கக்கூடிய கம்பு, ராகி, வரகரிசி மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானியங்களை வாரத்துக்கு 3 நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, உங்களுடைய உடல் எடையும் இது மூலியமா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து நைட்ல சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை வந்து சீக்கிரமா முடிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நைட் லேட்டா வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படின்றது பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி நீங்க லேட்டா சாப்பிட்றதுனால அதனாலையும் கூட உங்களுடைய உடல் எடை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு 8-9 இந்த டைம்ல நீங்க வந்து உணவை சீக்கிரமா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு மணி நேரம் நீங்க வந்து உங்களுடைய உடல் வந்து அசைவுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த உணவை வந்து உங்களுடைய குடல்ல சேமிக்காம இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து ஜீரணம் அப்படின்றது சீக்கிரமாகிடும். ஸோ அதனால நைட்ல வந்து சீக்கிரமா சாப்பிட்றது பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து ஒரு 6 கோல்டன் ரூல்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றத பத்தி மறக்காம சோனாஃபா நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேரலி தொடர்ந்து நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான். சோ பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடியில வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஏகப்பட்ட, அதாவது பியூட்டிஷியன், மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க ஃபிளவர் மேக்கிங். சோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வாழப்பாடியில. சோ அப்படி இருக்கக்கூடிய பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா பொன்மணி அக்கா, அப்ப நீங்க வந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வாழப்பாடியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கீங்க, அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உமன், இப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு? ஸோ இப்போ இந்த நேரத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்குக்கா?
6: சந்தோஷமா தானே இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சும்மா நம்ம ரோட்ல போகும்போது வரும்போது கூட கண்டுக்காம இருந்தவங்க ஒரு சில டக்குன்னு வண்டியில போயிட்டு மட்டும் திரும்பி இவங்களை எங்கேயே பாத்துருக்குமே, அந்த அந்த ஒரு ரியாக்ஷனை பார்க்கும் போது ஓகே நம்ம பண்ணது ஏதோ அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, ஓகே அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கும். நிறைய விஷயம், நான் ஒரு பேங்க்குக்கு போனா கூட உங்களை நான் இன்ஸ்டால பாத்திருக்கேன், நீங்க அவங்க தான், ஓகே நம்ம பண்றது அப்ப இவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, இவங்கள பாக்குறாங்க நம்மள அப்படிங்கும்போது மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு பர்சன் வந்து திடீர்னு யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு மூலையில இருந்த பர்சன் திடீர்னு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியுதுங்கிறப்ப அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு தானே செய்யும், அது எனக்கும் இருக்கு.
5: ஸோ நான் வந்து வாழப்பாடியில் இருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது. நான் ஏதாவது ஒரு விஷயம் இப்போது இதனால் வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன், எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்போது அது நான் சாதித்த ஒரு விஷயமா எனக்கு இருக்குது, ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர். இது வந்து எல்லா பெண்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்களுமே வந்து உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இருக்க ஆரம்பிக்குது, அதை வச்சு நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பீங்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த நேரத்தில் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த கான்ஃபிடென்ட் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக அந்த துறையில் சாதிக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து உலக அளவில் போய் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனை பெண்கள் எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் சாதனை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகி இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்காங்க, நம்ம பேசக்கூடியவங்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்க ஆரம்பிங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சி கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு.
0: டெக் குரு
2: லேசா லேசா
1: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்மணி அக்கா, இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க என்னோட ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது, என்னோட கணவர் சப்போர்ட்டா இருந்தாரு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் நீயே தான் தேடிக்கணும், உன்னோட திறமையை வச்சு நீங்க வந்து நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய திறமையை வச்சு நீங்க யாரு அப்படின்றத இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்றது இருக்கும்க்கா. அவங்களுமே வந்து திறமை அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும், ஆனால் அது வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில பெண்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் அவங்க இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்லையே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிடலாமே அப்படின்னு பெண்களுக்குள்ள எண்ணங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்க்கா.
4: அவங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு வழி கொடுத்தாவே போதும், அவங்களே மேல வந்துருவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வழியை மட்டும் விட்டா போதும். நீங்க பெருசா பின்னாடி நின்றுட்டு நீங்க பண்ணணும்லாம் இல்லை, நீங்க ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து எந்த பண்ணி போய் பண்ணு அப்படின்னு விட்டீங்கனாவே அவங்க வந்து இவங்கதான் எனக்கு வழி விட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு குழந்தை காமிச்சிருவாங்க.
3: ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா பண்ண முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா. அக்கா இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட நிகழ்ச்சியில பேசுறீங்க, உங்களோட அனுபவங்கள், அதாவது நீங்க வந்து எப்படி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃபிளவர் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த ஜேர்னி ஃபுல்லாவே வந்து நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
4: இவ்வளவு நேரம் பேசுறது எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். சீரியஸா சொல்ல போனா எனக்கு இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது, எனக்கே ஏதோ நம்மளை பத்தி ஏதோ எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், ஒரு விஷயத்த இதெல்லாம் நம்ம கிட்ட யார் கேட்பா யார் சொல்லுவா அப்படி இருந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணது வந்து கொஞ்சம் சந்தோஷமா ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு, லேசா லேசா தான் இருக்கு.
3: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அக்காவோட மனசு ரொம்ப லேசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு லேசா இருக்கு அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கும், இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதையுமே மறக்காம சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இப்போ அடுத்ததா உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியிலிருந்து திவாகரானா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றதெல்லாத்தையும் கேட்கணும் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக அவர் வரப்போறாரு. நானுமே இப்போ லேசா லேசா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களை. நன்றி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றதுக்காக நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி திவாக்கர் டெக் குருல சொல்ல போறீங்க அப்படிங்கறத டெக் குரு நிகழ்ச்சி புதுசா கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, பொதுவாகவே டெக் குரு நிகழ்ச்சியில நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? நீங்க இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் போன் ட்ரிக்ஸும் டிப்ஸும் இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், நீங்க டே டு டே லைஃப்ல ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஆப்போட டாப் டு டேட் அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும், இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நாம எப்படி சேஃபா இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயமும், உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்டை எப்படி அழகா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயமும் நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட கேட்கலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரேன் கூட. சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காம இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்லிடுவா. இன்னைக்கு ஆரம்பத்துல உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க இமேஜ் எடிட் பண்றதுக்கெல்லாம் இன்னுமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இந்த ஒரு ஏஐ வெப்சைட் போதும் உங்க இமேஜை வேற லெவல்ல எடிட் பண்ணி கொடுக்கும். இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர் என்ன தெரியுமா? cart.ai seaart.ai அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த இமேஜ் எடிட்டிங் டூல் தான். இதில் நீங்கள் உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலியமாகவே உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில இமேஜஸ்லாம் உங்களால் ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும், சைன் அப் மட்டும் பண்ண சொல்லும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஜென்ரேஷன் மோடில் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், விஐபி பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அப்பதான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ப்ராம்ப்ட் மேஜிக்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராம்ப்ட் மேஜிக் என்ன பண்ணுனா, ப்ராம்ப்ட் வந்து நீங்க எழுதுறீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணுவா இல்ல ஆஃப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியுமே உங்களால பண்ணிக்க முடியும். இதுல கொடுத்துருக்க இன்னொரு ஒரு தரமான செட்டிங் என்னன்னா இமேஜ் செட்டிங்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அதுல என்னன்னா இமேஜோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நம்மளால செட் பண்ணிக்க முடியும். 2:3 வேணுமா, 1:1 வேணுமா, இந்த மாதிரி என்ன ரேஷியோல வேணும் அப்படிங்கறத செட் பண்ணிக்க முடியும். இப்ப இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 1:1 தான் நம்மளால போட முடியும். அதே மாதிரி ரீலோட ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 9:16 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ரேஷியோவை நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இமேஜோட குவான்டிட்டி, ஒரு ஜென்ரேஷனுக்கு எத்தனை இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய வேரியேஷன் கொடுத்தா அதுலேருந்து நம்ம எதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம்ல, அதனால இமேஜோட குவான்டிட்டியை நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ப்ரைவேட் கிரியேஷன் இருக்குது, ஃப்ரீ கிரியேஷன், ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதில் சாம்பிள் ஸ்டெப்ஸு, நெகட்டிவ் ப்ராம்ஸ், ஃபிக்ஸ்டு சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், என்ன விட்டுலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. இமேஜ் எடிட்டிங்னே பிரத்யேகமாக இருக்குது. cart.ai அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான சமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் இருந்து சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்தவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டி

0: ஈஸ்வர் கோயிலுடைய அந்த விமானம் மற்றும் சில சிறு சிறு கோயில்கள் அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள் இவைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியும்

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்க கிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து ஒரு செமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம் லவ் ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்க இதே நம்பருக்கு கருத்துக்களை வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நீங்க நார்மல் மெசேஜ்ல கூட அனுப்பலாம். இலதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பும் ஆகாது நார்மல் மெசேஜும் ஆகாது, நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணுங்க. எதா இருந்தாலும் கருத்துக்கள் அனுப்புறப்ப இல்ல சொல்றப்ப பாடல் பெயர் ஊர் பெயர் சொல்லி சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல சொல்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடவா? இதோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா லித்தியஸ் ப்ரோ AAA அப்படிங்கிறத அதோட நேம். இது வந்து ஒரு பேட்ரி, AAA பேட்ரி, நம்ம ரிமோட்டுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு AAA பேட்ரி இது. இதில் என்னது வாக்கிற ஸ்பெஷல், இது எதுக்கு இன்றைக்கி ஸ்மார்ட் கேஜெட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாதா பேட்ரி கிடையாது, இதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பொதுவாக சாதாரண ஒரு பேட்ரி செல்லாம் போடுறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அது காலி ஆயிடுச்சுன்னா தூக்கி தான் போடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது, இதில் நீங்கள் சார்ஜ் போட்டு ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்னும் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த பேட்ரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா நார்மலான பேட்ரி மாதிரி தான் இருக்கும், நீங்கள் நார்மலான ரிமோட்டுக்கு போடுற செல்லு மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ பொதுவாக ரீசார்ஜபிள் பேட்ரினா எப்படி இருக்குன்னா ஒரு கேஸ் ஒன்று கொடுப்பாங்க, அந்த கேஸில் நம்ம வந்து நம்மளோட பேட்டரியை ஃபிட் பண்ணணும், அதுக்குள்ளே போட்டு வச்சு சுவிட்ச் போட்டோம்னா சார்ஜ் ஆயிடும், அங்கே சார்ஜ் இண்டிகேஷன்லாம் காட்டும். ஆனால் இதில் எப்படி தெரியுமா இருக்குது, இதில் வந்து சைட்லேயே அந்த பேட்டரி சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளால் சார்ஜ் போட்டுக்க முடியும், சி டைப் கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மல்டி லேயர் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபயர் ஷெல் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்ஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறையா ப்ரொடெக்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சி டைப் சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி உங்களால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த AAA பேட்டரி செல்லை வந்து நீங்கள் AAA பேட்டரி எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஒயர்லெஸ் மவுஸு ஒயர்லெஸ் கீபோர்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டார்ச் லைட்லாம் AAA பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 542 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக எப்படியோ ஒரு 1000 times ஆகுது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இது. நீங்கள் யாராவது வந்து ஒரு ரீயூசபிள் பேட்டரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 499 rupees இருக்குது. உங்களுக்கு 2 batteries வரும், ஒரு செட்டாக வரும். நீங்கள் வாங்குறப்ப அந்த ரெண்டுமே சேர்த்து வாங்கிக்கலாம். இதோட பெயர் லித்தியஸ் ப்ரோ AAA, போட்ரானிக்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடியது தான் இது. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக டெக் குருவில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.

0: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
1: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற. இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும். மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி முடிஞ்சது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இப்ப வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா FM-ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்கலாம். நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்கள் ஏதா இருந்தா மறக்காம அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னல, இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நிறைய இணையதள மோசடிகள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த மோசடிகள்ல இருந்து நாம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது அப்படிங்கறத பத்தி இதுக்கு முன்னாடி திக்குறு நிகழ்ச்சியில நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இணையதள மோசடிகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே வணக்கம் சார்.
1: சார், ரீசெண்டா நான் ஒரு இன்சிடென்ட் ஒன்று கேள்விப்பட்டேன். இப்ப பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வர பார்சல்ஸ் இருக்குல்ல, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வர பார்சல்ஸ், அந்த பார்சலோட பாக்ஸஸ்லாம் வந்து தூக்கி வெளியே போடுறாங்களே, அதுல அந்த பாக்ஸ்ல இருக்க அட்ரஸும் டீட்டெயில்ஸும் வச்சு அதுல இருந்து ஒரு புதுவிதமான ஒரு ஸ்கேம்லாம் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்களோட பேர் அட்ரஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுறோம், எங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி நீட் இருக்கு, தேவைப்படுது, இங்கே எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கேம்ஸ்லாம் எப்படி சார் நடக்குது, இதுல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்றேன்னா என்னென்னலாம் சார் பண்ணலாம்?
2: இதுக்கு ஒரு சினாரியோ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க, ஓகேவா? வாட்டர் பாட்டில் நீங்க வாங்கிட்டு எதுக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில் வந்து கிரஷ் பண்ணி போடணும்னு சொல்றாங்க? அது அப்படியே போடலாம்ல. ஏன் வந்து அதை கிரஷ் பண்ணி போடணும்னு சொல்றாங்க, ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அது வந்து வெளியே வந்து யாரும் அதை ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக போடுறாங்க. கரெக்டா? இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலி ஐ காட் இட்னு ஒரு செல்ஃபி, கியூஆர் கோட கூட மறைக்காம அவன் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணலே போதும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணிருக்கான்றது தெளிவா அவன் தெரிய ஆரம்பிச்சிடறான். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல இவன் எந்த மாதிரி உஷாரா இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்டோ இல்ல அந்த ஏதோ ஒரு விஷயம் பண்றான்ல, அது வந்து தெளிவா அவன் போக்கஸ்டா எப்படி கொண்டு போற மாதிரி இருக்கும். லைக் எப்படின்னா, எப்படி அந்த வாட்டர் பாட்டில கிரஷ் பண்ணி அவன் போடுறானோ, அந்த ரீயூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அவன் டேட்டாவை அவனால அழிக்க முடியாது. லைக் இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது ப்ரோ, அந்த ப்ராடக்ட நம்ம ஃபுல்லா கிழிச்சிருக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, லைக் அதை நம்ம ஃபுல்லா டிஸ்பேட்ச் மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம மீதி ஆகும். அதை கிழிச்சு குப்பை தொட்டியில நம்ம போடுறதுக்கு மொத்தமா போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கிழிச்சு போடுறோம் அப்படின்னா உட்காந்து அந்த ஹேக்கர் உட்காந்து அதை அடிக்கிட்டா இருப்பான், ஐயோ எந்த இடத்துல எந்த கண்டென்ட் மிஸ் ஆகுது, எந்த இடத்துல எது போகுது மிஸ் ஆகுது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அது ஒன்ஸ் கிரஷ் ஆயிருச்சு அப்படின்னா அது இதுவாயிடும்.
1: சூப்பர், ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி சார் நம்ம கிட்ட சொன்னதுக்காக.
0: இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் தான் வந்து கலந்துகிட்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யார் அவருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில வந்து இணைஞ்சு நிறைய விஷயம்

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்குறப்ப உங்களுக்கு வந்து ச்சே என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உடனே 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒலிபரப்பின பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம், அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன திவாகர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான மெயின்டெனன்ஸ் ஆப் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்போட பெயர் என்ன, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டுடலாமா? இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் தான் பேட்டரி ஹெல்த் அண்ட் லைஃப் செக்கர் அப்படிங்கிறது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா என்ன திவாகர் யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களோட ஃபோன் பேட்டரியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் அது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோன்லலாம் நிறையா பேட்டரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பழைய ஃபோன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களோட பேட்டரி ஹெல்த் கண்டுபிடிக்கிறதுக்கோ உங்கள் ஃபோனோட பேட்டரியோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதான் இந்த ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பேட்டரியை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் வந்து சொல்லிவிடும், எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு சொல்லணும்னா, உங்கள் பேட்டரியோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது, உங்கள் பேட்டரியோட டைப் என்ன அப்படிங்கிறது சொல்லிவிடும், பேட்டரி சார்ஜ் ஏறிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்லிவிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட வோல்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிவிடும். தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிடும். உங்களோட பேட்டரி ஹெல்த்தை நீங்கள் அடிக்கடிக்க யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட பேட்டரி லைஃப் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து ரியல் டைம் பேட்டரி கெப்பாசிட்டி மெஷர்மெண்ட் பண்ணிக்க முடியும், சைக்கிள் கவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். உங்கள் பேட்டரி சேவரை செக் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரோட மொபைலில் பேட்டரி சேவர் இருக்கும், ஆனால் பேட்டரியோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்லாம் இருக்காது. இந்த ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த ஆப்போட பெயர் பேட்டரி ஹெல்த் அண்ட் லைஃப் செக்கர் அப்படிங்கிறது அதோட பேர். இந்த ஆப் வந்து 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த ஆப்போட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 17 MB தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட யூஐயுமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வேணா நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இருந்துருக்கீங்க. அது வாக்கரனுடன் இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சபாஷ் வெற்றி மாடுபிடி வீரன்.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
2: இது வாலிப வயசு.

என்னதான் பாவம் செஞ்சான், உன்னதான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் அழுக. காதலித்த நாட்களை நீ

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற மக்கள், நீங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இது சம்மந்தமாக தான் ஒரு குட்டி கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-70107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் நடந்து செம்ம பேச பொருளாக இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நடிப்பு, இயக்கம், திரைக்கதை, அதுக்கப்புறம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கலக்கிட்டு இருந்த நம்ம கே பாகிராஜ் சார் இருக்கார்ல, அவர் இப்போது நம்மளோட இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. அவர் என்னதான் வந்துட்டு இப்போது நம்மளோட இல்லை அப்படின்னாலுமே அவரோட படைப்புகள் மூலிமா, அவரோட படங்கள் மூலிமா நம்மளோட இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் வந்துட்டு திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான படைப்புகளை நம்மக்கிட்ட வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. கே பாகிராஜ் சார் இருக்கார்ல, இவரை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு

விஷயத்த அவங்கக்கிட்ட நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தெலுங்கில் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டான படம் தான் மஹதீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை டேரக்டர் ராஜமௌலி இருக்கார்ல, அவர் டேரக்ட் பண்ணியிருப்பாரு. ராம் சரண், காஜல் அகர்வால்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை தமிழில் மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது தமிழில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம், இதுக்கான வசனங்கள், இதுக்கான டப்பிங்லாம் வந்து யார் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தர மாதிரி கே பாக்யராஜ் சார் தான் வந்து எல்லோரும் சூஸ் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு தமிழுக்கான வசனங்களை எழுதி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கும்போது இது டப்பிங் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு வசனங்கள்லாம் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கனெக்டிவிட்டியாக வந்துருக்கும். ஸோ இவ்வளோ படைப்புகளுக்கு சொந்தக்காரர், இவ்வளோ பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இப்போ நம்மளோட இல்லை அப்படின்னாலும் அவரோட படைப்புகள் மூலமாக நம்மளோட வாழ்ந்துட்டு தாங்க இருக்கிறார். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும்.

0: இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: என்ன மச்சான், பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க?
6: அதுவாடா, இவ்வளவு நாள் உருப்பிடாமே இருந்துட்டோம். இனிமேட்டுக்காவது ஏதாவது வேலை செஞ்சு உருப்பிடலாமே யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: சரி, இப்ப என்ன பண்ண போற?
6: அதான் மச்சான், டீ கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீ வரையா?
5: நான் என் ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன்.
6: என்னடாடி? சரி மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலான்னு இருக்கேன். அதுக்காது வரையா?
5: ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன் மச்சான்.
6: ஏய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டை கேட்டு சொல்றேன் சொல்லிட்டு இருக்க?
5: அட ஆமா மச்சான், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பல அடிகள் வாங்கியிருப்பான், அதனால அவன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன்.
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன உதவி அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதக்காப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களுக்கு அவங்களே என்ன உதவி பண்ணிப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஃபன்னாக வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை பாருப்பா, நான் வந்துட்டு யாருக்கிட்டையும் எதுக்காகவும் போய் நிற்கக்கூடாது. எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நானே பண்ணிக்கணும். இதுதான் எனக்கு நான் பண்ணிக்கிற

பெரிய உதவி அப்படின்ட்டு நம்ம ருக்மணி பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. சவுளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ நம்ம ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பயங்கர

வருஷமா இருக்கிற 12 வருஷமா ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு கோபால் அப்படின்னு சொல்லிட்டு இவர். என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, 12 வருஷமா ஆட்டோ ரிக்ஷா இருக்கும்ல, அந்த 3 சக்கர ஆட்டோ ரிக்ஷா, அதாவது சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஆட்டோ ரிக்ஷா இருக்கும்ல, அதில் அந்த வாட்டர் டேங்க், வாட்டர் அந்த வீட்டுக்கு மேலாம் வைப்பாங்கல்ல அந்த வாட்டர் டேங்க், அது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவில் என்னென்ன செடிகள்லாம் இருக்கோ, என்னென்ன மரங்கள்லாம் இருக்கோ, அதுக்கு பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ரெகுலராக போய் தண்ணி ஊற்றிட்டு வருவார். இதை 12 வருஷமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அங்கே நோட் பண்ணவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் இவர் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாரு, இவருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்கிட்ட நிறைய பேர் கோரிக்கைலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது அவருக்கு அந்த எலக்ட்ரிக் ஆட்டோ ரிக்ஷா வந்து கிடச்சிருக்கு. அது கிடச்சது மூலிமா இவர் பழைய மாதிரி அந்த டேங்க்லாம் வச்சு மரம் செடிக்கெலாம் தண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிபவேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கே, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிபவேச நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது. அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது
1: மச்சான். நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலான்னு போனானா?
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலான்னு போனா ஷாக் அடிக்குது.
0: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு

0: ஆள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
1: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி பண்ணிப்பீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம கிட்ட ருக்மணி பாட்டி தாதகா பாட்டிலிருந்து கால் பண்ணி முன்னாடி சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சென்னையிலிருந்து தாமோதர் அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு அவரே ஏதாவது ஒரு உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருனா, எங்கே போனாலும் அந்த தண்ணி பாட்டில் இருக்குல்ல, தண்ணி பாட்டில் எப்பயுமே கூட வச்சுட்டே போவேன், அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ லாஸ்ட்டாக பேசினா ருக்மணி பாட்டியாக இருந்தாலும் சரி, இல்லைனா தாமோதர் அண்ணனா, இவங்க ரெண்டு பேரும் மாதிரியும் நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787700178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு தான்ப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது மத்திய பிரதேசம் இருக்குல்ல, மத்திய பிரதேசத்தில் ஃபாரஸ்ட் கார்டு இந்த ஜாப் வேகன்சிக்கு ஒரு 8 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஊரில் அப்படின்னா 8 வேகன்சினா குறைஞ்சது ஒரு 800 பேராவது வருவாங்க. ஆனால் அந்த மத்திய பிரதேசத்தில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே வந்து வரல. ஒரே ஒரு லேடி தான் வந்திருக்காங்க, ஒரே ஒரு உமன் கேண்டிடேட் தான் வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க போல். ஸோ அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன டெஸ்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி 15 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சான்ஸ்லாம் யாருக்குங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330. MJ, yeah?

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதலம்ப வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயினு நீ நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்னு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நாம இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சதீசனா மாஸ்நாயகப்பட்டியிலேருந்து கால் பண்ணி அவருக்கு அவரே ஒரு உதவி பண்ணிக்கணும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத நம்மக்கிட்ட செம ஃபன்னாக சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து உங்களுக்கு உதவிலாம் பண்ணுறேன்ல, அதை குறைச்சிக்கிறதுக்கு தான் எனக்கு நான் பண்ணிக்கிற ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தார். அண்ணன் வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கியிருக்கிறாரு போல, அதனால் இப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சிவா பிரதர் இருக்கார்ல, அவரோட நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து சிவா பிரதரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அவருமே அவரோட சைட்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராகவும் வந்து இருக்கு. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் வந்து சொல்லியிருந்தாரு. லாஸ்ட்டாக அந்த மானிட்டைசேஷன், அதாவது சோஷியல் மீடியாவிலேருந்து எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸும் இல்லாமல், கிளைண்ட் எதுவுமே இல்லாமல், சோஷியல் மீடியாக்கிட்டே டேரெக்டாக நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அவர் சொல்லி தான் வந்து தெரியும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் மானிட்டைசேஷன்லாம் இருக்குது, அதுலேயுமே எந்த வித ப்ரொமோஷன்ஸும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக அமௌண்ட்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. சிவா பிரதர், நீங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எஃபியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஏர்ன் பண்ணலாம், அதுக்கு ஒரு சில கிரிட்டீரியா, அதாவது ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அது என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் பிரதர்.
7: அதில் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பர் டேக்கு ஒரு 10 மெம்பர் நம்ம கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருக்கணும். அது வந்து ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சது இந்த வீக்குள்ள 5 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். தென் வந்து இந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கணும். இந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்கிறது. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் கோல் வரும். இந்த மாதிரி கோல் போயிட்டே இருக்கும்.
6: எஃபி லிப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் பிரதர் எங்களுக்குமே வந்து தெரியுது.
7: ஓகே ஓகே
6: ஓகே பிரதர். இப்போ நம்ம சிவா பிரதர் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எஃபிலையும் நமக்கு காசுலாம் வந்து வரும், அதுலேயும் நம்ம சம்பாதிக்க முடியும், அதுக்கு நீங்க ரெகுலராக கண்டென்ட் வந்து போடுங்க, உங்களோட ஓன் கண்டென்ட்டாக வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுலேயுமே ஒரு சில கிரிட்டீரியா வந்து இருக்கு, அதுலேயுமே ஒரு சில கிரிட்டீரியாலாம் வந்து இருக்கு. அந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பேஜ்க்கான மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கூட சிவா பிரதர் இருக்காருல, அவர் இணைஞ்சு அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கியுமே வந்து டாபிக் வச்சு பேசுறதுல நிறைய பேர்லாம் வந்து சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சிவா பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், இப்போ நம்மளால நிறைய விஷயங்களை நோட் பண்ண முடியுது. இப்போ புதுசாக சோஷியல் மீடியாவுக்குள்ள நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஃபீல்டு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க

0: அப்படின்னா நான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமாக இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜேர்னியில் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி வரலாமா வேணாமா பிரதர், இந்த மாதிரி ஃபுல் டைமாக வர்றதுக்கு? இல்லை
1: பிரதர், ஏன்னா இது சோஷியல் மீடியா எப்போவுமே இதை நம்பியே நம்ம போகக்கூடாது பிரதர். நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று, மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று வச்சுட்டு இதை பார்ட் டைமாக பண்ணால் இது ரொம்பவே பெட்டரான ஜாப்னு சொல்கிறேன். ஏன்னா இது டிக்டாக் மாதிரி தான், டிக்டாக் எப்போ இழுத்து முடிந்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்போலாம் செலிபிரிட்டியா இருந்தாங்களா இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது மாதிரி தான் சப்போஸ் இது என்னைக்கிட்டாலும் இது நம்மளை மாற்றி விடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெவன்யூ நம்மளோட நமக்குன்னு ஒரு தரம் இருக்கும்ல, அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கடத்துக்கு போனோம் பிரதர். இது வந்து ஒரு பார்ட் டைமா பாக்குறது பெஸ்ட். நீங்க ஃபுல் டைமா இருந்தா நீங்க மேக்சிமம் ஒரு 40K மந்த்லி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு டிசைட் வந்தா மட்டும் ஃபுல் டைமா இறங்கலாம். மற்றபடி இல்லைன்னா அந்த சோசியல் மீடியா நம்பி இருக்கல ப்ரோஜன் பிரதர், பார்ட் டைம் தான் உங்களுக்கு கண்டிப்பா இது நல்லாவே கை கொடுக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் யாருமே வந்துட்டு ஃபுல் டைமாக வந்து வராதிங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வந்து கண்டென்ட் கிடைக்கும், இல்லைனா மறுநாள் வந்து கண்டென்ட் கிடைக்காமல் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வர மாதிரி இன்கம் இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வராது, ஸ்டார்டிங்கில் வந்து வராது. ஆனால் போக போக உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லைனா வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி ஒரு சர்டன் அமௌண்ட் கண்டிப்பாக வந்து வரும், அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஆகலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் என்றைக்குமே வந்துட்டு ஃபுல் டைமாக சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து வராதிங்க, அது உங்களைய நிறைய விதத்தில் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவா பிரதருமே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் இதை எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ஜேர்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எப்படியாவது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல, அந்த டைமை யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல பூமாக கொண்டு வாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சிவா பிரதருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தல, என்ன கேள்வி அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு உதவி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக இருந்தது. இதை கேட்டுட்டு தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா மாசிநாயகம் பாட்டியிலேருந்து சதீஷ் அண்ணா, அப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணனெல்லாம் கால் பண்ணி அவங்களுக்கு அவங்களே உதவி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணிப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயச நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீக்கெண்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த இது வாலிப வயச நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜி நாகராஜனின் நடைபாதையில் ஒரு ஞானோபதேசம் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். மோர் மார்க்கெட் எப்பவும் பிஸியான இடமா இருந்தது தானே, இப்பதான் அதெல்லாம் எல்லாம் மாத்தி அமைச்சாச்சு. அன்றைக்கு மோர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய வியாபார இடம் இல்லையா சென்னையில. அங்கிருந்து மிருக காட்சி சாலைக்கு ஒரு சாலை போவோம், அந்த வழியில தான் SIAA அப்படின்னு ஒரு திடல் இருக்கும். அந்த திடலுக்கு நேர ஒரு பிளாட்ஃபார்ம், அதுலதான் அந்த மாந்திரிகக்காரர் குடுகுடுப்பக்காரர்னு சொல்லுவோமே அது மாதிரியான ஆளு, அந்த வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தவர் இப்ப எல்லாம் சுருட்டிட்டு இருந்தார். முடிச்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கோ வீட்டுக்கு போறதுக்கோ தயாராகிட்டு இருந்தார். எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாரு. கணபதியும் அவரோட நண்பரும் கொஞ்சம் தொலைவில் இருந்து அவரை பார்த்தாங்க. பையில ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறாருப்பா, ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் முன்ன வந்திருந்தா அவர் வித்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாமே அப்படின்னு அவருடைய நண்பர் சொன்னார். இப்போ மட்டும் என்ன கெட்டு போச்சு, கொஞ்சம் வேகமாக வா, அவர் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாம் போய் முன்னாடி நின்னோம்னு வச்சுக்கோவே, நம்மளை பார்த்து ரெண்டு பேர் வருவான், அந்த ரெண்டு பேர்த்த பார்த்து இன்னொரு ரெண்டு பேர் வருவான், இப்படி மொத்தமாக கூட்டம் கூடிடும். கூட்டத்தை பார்த்த உடனே அவர் என்ன கிளம்பி போயிடுவாரா, வருமானம் இல்லையா, திரும்ப பையில வச்சதெல்லாம் வெளியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாரு, வேகமாவா அப்படின்னு விடு விடுன்னு ரெண்டு பேரும் நடந்தாங்க. கணபதியும் அவரோட நண்பரும் வேக வேகமா போய் முன்னாடி நின்னாலும் அவங்கள பார்த்து யாரும் கூட்டம் ஒன்றும் கூடல. அவர் பெட்டிய இறுக்கி கட்டிக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல கிராமத்து ஆள் ஒருத்தர் அந்த மந்திரக்காரர்கிட்ட ஒரு ஏதோ பேச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இவரு இன்னைக்கு அது இல்லப்பா, கொண்டு வரலையே, சொல்லிட்டு வரணும்ல, பார்த்த இடத்துலயே கிடைச்சிருமா, மருந்துன்னா செஞ்சு எடுத்துட்டு வர்றது, எப்பவும் கையில வச்சுட்டா சுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார். இந்த மந்திரக்காரருடைய பேச்சு ஒரு நடைமுறை பேச்சு மாதிரி இல்லை, கொஞ்சம் இழுத்து இழுத்து நீட்டி நீட்டி அவர் பேசினாரு.

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லூர் சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா, இது சமய நம்பிக்கையில பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர் தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்போ வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும், அந்த நந்தி சிலையை முழுமையாகவும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும், மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்க வந்து 2013 நாங்க போய் பார்த்தோம், சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக. அந்த சமயத்துல ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்ப வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்க வரலாற்று சங்கத்தின் மூலமா ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்க அங்க போயிட்டு வந்தோம். அப்ப அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்க கார்ல போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும், அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும், அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேல இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்க போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள், இந்த கோயில்களையும், பல்வேறு சிறு சிறு கோயில்களையும், அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும், அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி, அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி, வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு, அதன் மூலமா அது, அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம், மற்றும் சில சிறு சிறு கோயில்கள், அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்தினுடைய கோட்டை சுவர்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம, இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்று நினைவு சின்னங்களா நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது, அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: சமுதாய வானொலியில் கதை.

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: மந்திரம் மாயம் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளுயா, வாக்கு சுத்தம் வேணும். சுத்தமான வாக்குதான் மந்திரம், சொல்லுதாயா நெருப்பு என்று கிராமத்துவாசியிடம் தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். மனு சுத்தமா இருக்கணும், கெட்ட நெனைப்பு இவனை அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும்னு நினைக்கிற நெனைப்பு இருக்கே, அதான் யா சைத்தான். சைத்தான் இங்கே இருக்காயா? இங்கே வேற எங்க இருக்கான்? வானத்திலையா? சைத்தானும் இங்கே தான் இருக்கான், கடவுளும் இங்கே தான் இருக்கான் என்று தனது மார்பை தட்டி காட்டினார் அந்த மந்திரக்காரர். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு அவனே, மந்திரம் மாயம் பிள்ளை சூனியம் பிசாசு இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இத மனசுல வச்சுக்கப்பா, துட்டு கோசரம் வபத்துக்காக அக்கிரமம் பண்றது நம்ம தொழில் இல்லப்பா. ஏதோ தமாசுக்கு தான் இந்த மந்திரம் மாயம் எல்லாம். நம்ம தொழில் மருந்து கொடுக்கறது. ஆனா மருந்து சும்மா கிடைக்காதப்பா, மருந்து செய்யறதுக்கு துட்டு ஓணும். இந்த மருந்து என்ன தெருவுதுல விளையுதுன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் அபூர்வமான மூலிகை. எல்லா மூலிகையும் போட்டு உடம்ப வளைச்சி கஷ்டப்பட்டு செய்யணும். நோவு வந்துட்டா துட்டு பார்க்க கூடாது. டாக்டர் கிட்ட போனா என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்கல்ல, நம்ம கேட்டா ஆறு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம மருந்து டாப் மருந்து, அது ஆருக்கு தெரியுது? அந்த காலத்துல துறைங்களுக்கெல்லாம் நான் மருந்து கொடுத்தேன்ப்பா, அங்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மெடல் கொடுத்துருக்காங்க. இதா பாரு போட்டிருக்கேன். அப்போல்லாம் இந்த பாபாவுக்கு ரொம்ப மரியாதை. அப்போல்லாம் வெள்ளக்கார துரைங்கோ அள்ளி கொடுப்பாங்கோ. நம்மள் பம்பாய் செகந்திராபாத் கான்பூர் பூனா எல்லாம் போயிருக்கான். அந்த காலத்தில் 2 கோழி 20 ரொட்டி துண்ணுவேன். இப்போ தான் சோத்துக்கே தளம் போடுது. அடடே, அதுக்கு என்ன? அது வேர்காலம், இது வேர்காலம். அன்னைக்கும் இப்படி தான், இன்னைக்கும் அப்படிதான். வித்தையில் ஒன்றும் மாற்றம் இல்லை, என்னைக்கும் ஒரே வித்தை தான். நல்ல மனசு வேணும்பா. வாக்கு சுத்தம் மன சுத்தம் எங்கிட்ட இருக்கு? ஆண்டவன் நம்ம கூட இருக்கான். இன்னொருத்தனுக்கு கெடுதி நினைக்காத, நீ கெட்டு போவ, நல்லதா நினை. ஆண்டவனே தியானம் பண்ணுவோம். எதுக்கோசரம் ஆண்டவனை தியானம் பண்ண சொல்றேன்னா, ஆண்டவனுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? ஒன்றும் இல்லை, உனக்கு தான் லாபம். தியானம் பண்ணுனா கெட்ட விஷயங்கள் உன் மனசுல வராது, யாருக்கும் கெடுதல் நினைக்க உனக்கு எண்ணம் வராது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஆண்டவனை நினைச்சுக்கிடான்னு தானே சொன்னேன். நீ என்ன மேலையும் கீழையும் வேடிக்கை பார்க்குற என்று அந்த கிராமத்துவாசி திட்டுவது போல கூறினான்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: இல்லப்பா, நான் ஆண்டவனை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். எல்லாத்துக்கும் மனசு வேணும், மனசு, நல்ல மனசு. அது உங்ககிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கு. அதாப்பா நீ என்ன தேடி வந்து பாக்குற? நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசுறேன் என்ன காரணம்? மனசு, உன் மனசு, என் மனசு ரெண்டும் சுத்தம். சரிப்பா, நேரம் ஆகுது. வெயில் பாரு, வெயில் இன்னா வெயில். பட்டா பேஜாராக்குதுப்பா. சைதாப்பேட்டைக்கு போகணும், அங்கேயும் நம்மளுக்கு கஷ்டமே இருக்குப்பா. கஷ்டமா இருக்கா அப்படின்னு வந்தவங்க கேட்டான். கஷ்டம் இல்லை, கஸ்டமரு, கஸ்டமரு, கஸ்டமராப்பா. உன்னே போலதான் மருந்து வாங்குற ஆளு சைதாப்பேட்டையில் எனக்கு அங்க இருப்பாங்கப்பா, வரன்னு சொல்லியிருக்கு போன வாரம். நான் வரேன்ப்பா என்று எழுந்தார் அந்த மந்திரக்காரர். ஆமா, நீ எப்போ ஊருக்கு போது என்று அந்த கஸ்டமரை விசாரித்தார் அந்த மந்திரக்காரர். நான் போக சாயந்தரம் ஆயிடும்பா என்றார் அந்த கிராமத்து புற கஸ்டமர். சைதாப்பேட்டில் தான் நம்ம ஊடு, தெருமில்ல உனக்கு என்றான் அந்த மந்திரக்காரன். இல்லை இல்லைப்பா, நான் எங்கே வந்தேன் உன் வீட்டுக்கு? வழியில் பார்க்கறது தானே. நம்ம ஊருக்கு வந்தப்ப ஒரு தரம் பார்த்தோம், அப்போ தான் நீ எனக்கு மருந்து கொடுத்த. அப்புறம் இப்படி எங்கேயாவது பார்க்கும்போது தான் இப்போ தான் வீட்டுக்கு கூப்பிட்ற முத முறையா என்று அந்த கிராமத்து ஆள் சொன்னான். சைதாப்பேட்டு தான்ப்பா, அங்கே தான் நம்ம ஊருக்குது. நீ சாயந்தரமாக வீட்டுக்கு போகும்போது அந்த பக்கம் வா. நான் சைதப்பேட்டில் அந்த பக்கம் ஒரு கஸ்டமரு, அவரை பார்த்துட்டு

நான் வந்துடுவேன் கூட்டுக்கு, நீ அங்கே வா. மருந்து தயாராக இருக்குதுப்பா, செஞ்சு வச்சுட்டேன், எடுத்து வரல, வீட்டில் இருக்குது. நோவு இருக்கும்போது மருந்து துண்ணுக்கணும், அப்பாரம் துண்ணு என்ன பிரயோசனம், நோவு முத்தி போச்சுன்னா மருந்து கேட்குமா, சாயந்தரம் வந்துரு என்று மந்திரக்காரர் அந்த கிராமத்துவாசியிடம் சொல்லி கொண்டிருந்தார். அது இல்லை நான் இன்னைக்கு என்று இழுத்தார் அந்த கிராமத்துவாசி. இன்னா இழுக்கிற காசு இல்லையா என்று அவன் மனதை அறிந்தவர் போல பேசினார் அந்த மந்திரக்காரர்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: ஆமா, நான் இன்னைக்கு உன்னை பாப்பேன்னு நினைக்கலையே, காசு எடுத்துட்டு வரலையே என்று அந்த கிராமத்துவாசி சொன்னார். துட்டு என்னப்பா துட்டு, நோவுக்கு மருந்து கொடுக்கணும், அதான் முக்கியம். நோவு இருக்கும்போது மருந்து கொடுக்குறேன், துட்டு இருக்கும்போது துட்டு கொடு என்று சொல்லி கொண்டிருந்தார் அந்த மந்திரக்காரர். உடம்புக்கு நோவு வந்தா மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம், மனசுக்கு நோவு வந்தா ஆண்டவன் தான் காப்பாற்றணும் என்று சொல்லினார் அந்த மந்திரக்காரர். மனசுக்கு நோவு வந்துட்டா ஆண்டவன் தான் காப்பாற்றணும், புரிதா நான் சொல்கிறது? மனசுக்கு நோவு வரக்கூடாதுப்பா, அப்படி வந்துருச்சுன்னா ஆண்டவன் கைவிரிச்சிட்டான்னா நாம் அவ்வளோதான். மனசை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோ, அது கெடக்கூடாது. உடம்பு கெட்டால் நான் பார்த்துக்கிறேன், அதான் எல்லாம் மருந்து இருக்கேன், சரி பண்ணிடலாம். மனசை மட்டும் பத்திரம், எங்கேயும் அலைய விடாத, கெட்டன்னு வரக்கூடாது. மனசு சுத்தம் வேணும். நல்ல மனசு தான் ஆண்டவன், கெட்ட மனசு சைத்தான். இதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் அந்த மந்திரக்காரர். தன்னிடம் இருந்த பொருள்களை இரண்டு மூட்டைகளாக கட்டினார். ஒரு நீண்ட கோளில் இரண்டு முனைகளிலும் அந்த இரண்டு மூட்டைகளையும் கட்டி தொங்கவிட்டு அந்த கோளை தூக்கி தன் தோல் மீது வைத்துக் கொண்டார். எதையோ மறந்து விட்டவர் போல அந்த கோளை மறுபடியும் தோளில் இருந்து இறக்கி மூட்டைகளை கீழே வைத்து விட்டு மண்டியிட்டு கைகளை நீட்டி வானத்தை பார்த்து தியானம் செய்வது போல ஏதோ ஒன்றை அவர் செய்தார். திரும்ப மண்ணை தொட்டு வணங்கினார். பிறகு கண்களை விழித்தார். அந்த மூட்டைகள் கட்டப்பட்டிருந்த கோளை தூக்கி தன் தோல் மீது வைத்து கொண்டு 80 வயது நிரம்பிய அந்த பாபா கம்பீரமாக நடக்க ஆரம்பித்தார். கணபதி காஞ்சி பெரியவரில் ஆரம்பித்து எத்தனையோ பெரியவர்களை அவர் சந்தித்திருக்கிறார், ஞான உபதேசங்களை பெற்றிருக்கிறார், அவர்களுடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறார். அதில் உள்ள கருத்துகளும் இந்த மந்திரக்காரர் வைத்தியர் பாபா சொன்ன கருத்துக்களும் முரண்படவில்லை, அனைத்தும் ஒரே விதமாக இருப்பதாகத்தான் கணபதி உணர்ந்தார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அலங்கார வார்த்தைகளால் சொன்ன உபதேசங்களை இந்த பாபா அவரது பாஷையிலே சொல்லி சென்று விட்டார். எல்லாராலும் ஞானங்களை பெற முடியும், உபதேசங்களை கேட்க முடியும், ஆனால் எல்லாரும் மகான்களை பார்த்துவிட முடிவதில்லை. அதற்கு நேரம் ஒதுக்கவும் முடிவதில்லை, சந்தர்ப்பங்கள் அமைத்துக் கொள்ளவும் முடிவதில்லை. அப்படி கேட்க முடியாத உபதேசங்களை, பார்க்க முடியாத மகான்களை இந்த மூர் மார்க்கெட்டில் கூட நம்மால் பார்த்து விட முடியும் என்று தோன்றியது கணபதி. மன தூய்மை தூய ஆன்மா என்று பெரியவர்கள் சொன்னதைத்தான் இவர் மனசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டையும் இணைத்து பார்க்கும் போது சொல்தான் வெறும் வேறு வேறாக இருக்கிறதே ஒழிய கருத்து ஒன்றுதானே என்பதை கணபதியால் உணர முடிந்தது. கணபதியின் நண்பர், கடைசி வரைக்கும் நாம் அவர் மந்திரத்தை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொன்னாரு. மந்திரத்தை பார்க்க முடியலன்னா என்ன? அதான் உபதேசம் கேட்டோம்ல, எங்க கிடைக்கும் இந்த உபதேசம்? எவ்வளவு செலவு பண்ணி நாம கேட்கணும்? எவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு தன் நண்பரை சமாதானப்படுத்தினார் கணபதி. ஆமா ஆமா, இவ்வளவு எளிமையா இவ்வளவு உபதேசம் யாரு சும்மா கொடுப்பாங்க? இங்கதான் வாங்க முடியும், மூர் மார்க்கெட்ல தான் கிடைக்கும் என்று அவரும் சொன்னார். மன சுத்தம் ஓணும் என்ற அந்த மந்திரம் மட்டும் மனதில் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தது கணபதிக்கு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. நடைபாதையில் ஞானோபதேசம் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜி நாகராஜன் நமக்கு சொல்லும் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், வாழ்ந்து முடித்த எல்லாருமே ஞானிகள்தான். எல்லாரிடமும் வாழப்போகும் மனிதருக்கு சொல்ல கருத்துகள் இருக்கும், நாம் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஞானிகளை மட்டும்தான் தேடி அலைய வேண்டும் என்பதில்லை, வாழ்ந்து முடித்த மனிதர்களிடமும் நிறைய கருத்துகள் இருக்கின்றன, தேடி போங்கள், கேட்டு பாருங்கள். இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சமாக நான் கருதுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி. முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஆரம்பிச்சிடலாமா நிகழ்ச்சிய? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றி மறக்காத குருவி. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குருவி ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு நாள் பயங்கரமா காயம் ஏற்பட்டுருச்சு. மரத்துல இருந்து கீழே விழுந்து தவறுதலாக கீழே விழுந்து அதுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த குருவி ரொம்ப வழியில தவிச்சிட்டு இருந்ததை பார்த்த ஒரு சின்ன பையன் ராம் அப்படின்றவன் அந்த குருவியை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அதே மாதிரி அந்த புண்ணு ஆடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அவன் கரெக்டாக செஞ்சு அந்த குருவியை ஒரு 2 வாரத்துக்கு அவங்க வீட்டில் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டான். அதே போல ராம் நினைச்ச மாதிரியே அந்த குருவிக்கு அந்த புண்ணெல்லாம் சரியாகி அதுவுமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் ராம் வந்து ஸ்கூலுக்கு போனதும் அவங்க வீட்டில இருந்து அந்த குருவி பறக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ அதுவுமே கிளம்பி தன்னோட வீட்டை பார்க்கறதுக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்குமே கிளம்பி போயிடுச்சு. ராமும் சாயங்காலம் வந்து பார்த்துட்டு ஓஹோ குருவி சரியானது கிளம்பிடுச்சு போல அப்படின்னு நினைச்சு அவனும் நார்மலா விட்டுட்டான். ஆனா அடுத்த நாள் ஒரு 4 மணி வாக்குல ராம் வந்து ஸ்கூல்ல இருந்து வர டைம்ல கரெக்டா அவனோட வீட்டு வாசல்ல அந்த குருவி வந்து நின்றுடுச்சு. ஸோ அப்பதான் ராம் வந்து புரிஞ்சுக்கிட்டான், இந்த குருவிக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்கு, நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றதுக்காக நம்மளை பார்க்க அதே நேரத்துக்கு கரெக்டாக திரும்பி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ராம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யார் நமக்கு எந்த உதவி செஞ்சாலும் அந்த நன்றியை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. அவங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உதவணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: கனல் ஸ்ரீ.
0: கனல் ஸ்ரீ, நேம் டிஃபரெண்டா இருக்கே, யார் வச்சா? அம்மா அப்பா கிட்ட எனக்காச்சும் கேட்டிருக்கீங்களா கனல் ஸ்ரீ அப்படின்ற என்னோட பேருக்கு மீனிங் என்ன அப்படின்னு?
1: நெருப்புன்னு சொன்னா.
0: ஓஹோ, அப்ப கேட்டிருக்கீங்க, சூப்பர். சரி என்ன ஸ்டாண்டர்ட் போறீங்க? ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: அச்சயா, அருணா, கனிஷ்கா.
0: ஓஹோ, அப்ப எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கனல் ஸ்ரீ கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பேக் டு பேக்ல

ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். மருத்துவர் இணைஞ்சு நம்ம கூட பேசுறதுக்காக தயாராக இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மருத்துவர் கூட பேசலாம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம்

0: அப்படின்னா என்ன நகராட்சி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கனல் ஸ்ரீ தான். ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம அவங்க கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேரண்ட் சைட்ல இருந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல கொண்டு வரதுக்கு என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் மேம், அண்ட் இந்தந்த உணவுகள்ல இந்தந்த சத்து இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்?
7: நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நம்மளுக்கு இயற்கையாவே நம்ம ஒரு கிருமிகிட்ட

0: எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகுது. சிலருக்கு கொஞ்சம் அந்த நோய் எதிர்ப்பாற்றல் டக்குன்னு செயல்படாது, அது கொஞ்சம் டிலேடாக ஸ்லோவாக இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகள், உணவு முறை மாற்றங்கள் மூலமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். முதலாவது நம்ம சாப்பாட்டில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் ஒரு எஃபெக்ட் இருக்குது, அது இம்யூனிட்டியும் ஸ்டிமுலேட் பண்ணும். அப்புறம் சாப்பாட்டில் பூண்டு, பூண்டும் வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட, நம்ம சாப்பாட்டில் வேக வச்சு சேர்த்துக்கலாம். பச்சையாக சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க, பட் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பருப்பு வேக வைக்கிறாங்கன்னா அது கூட பூண்டை சேர்த்து வேக வச்சிடலாம், தனியாக சாப்பிட கொடுத்தா அந்த சுவையை சாப்பிட மாட்டாங்க. ஸோ பருப்போடு சேர்த்து கொடுத்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கண்டிப்பாக தேவை. அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் நம்மளுடைய இம்யூன் செல்ஸ்லாம் வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலேயுமே தனித்தனியான நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கும் போது அந்த முழுமையான சத்து அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா, அப்போ இந்த டீ காஃபியை தவிர்த்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படியும் இல்லைன்னா இந்த மதிய டைமில் ஸ்நாக்ஸாகவே நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸை கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கான விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல போய் சேருது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் அந்த இம்யூன் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கோங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
1: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலான்னு போனானா?
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலான்னு போனா ஷாக் அடிக்குது.
0: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கனல் ஸ்ரீ கூட பேசிடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம கனல் ஸ்ரீ கூட பேசிடலாமா? கனல் ஸ்ரீ, உங்களுக்கு ஸ்கூல்ல எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டீங்கல்ல, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல விளையாடுவீங்களா கேம்ஸ் எல்லாம்? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
4: நொண்டி விளையாடுவோம், அதுக்கப்புறம் பரமபதம் எடுத்துட்டு வருவாங்க ஸ்கூல்ல, அதனால அது விளையாடுவோம். அப்புறம் எவ்வளோ பால் கொண்டு வருவா, கிரிக்கெட் விளையாடுவோம் நாங்கள்.
3: பால் நொண்டிலாம் ஓகே, இந்த பரமபதம் எப்படி விளையாடுவீங்க? அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்களா?
4: ஸ்கூல்ல எடுத்துட்டு வருவாங்க.
3: பாரப்பா சரி, பரமபதம் எல்லாம் விளையாடும் போது மிஸ் எல்லாம் பாத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, திட்ட மாட்டாங்களா?
4: மிஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நாள் விளையாடுவோம் அப்புறம் பாடம் நடத்துவாங்க.
3: ஓஹோ, நீங்க விளையாடுற வரைக்கும் விளையாடணும், முடிங்க அப்புறமேட்டு நான் பாடம் நடத்துறேன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டடிஸ் பக்கமா போலாம். உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: தமிழ்.
3: தமிழ்,
4: தமிழ் எனக்கு நிறைய தெரியும்.
3: ஓஹோ, நிறைய தெரியுமா? சரி, அப்ப தமிழ்ல எனக்காக என்ன சொல்ல போறீங்க?
4: திருக்குறள்.
3: ஓகே சொல்லுங்க.
4: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உரைச்சே உலக கற்றத்தனால் ஆய பைனன் கோல் வாழறிவேன் அச்ச சொல்லறே மனமிசை ஏடினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீண்டு செல்வத்தும் செல்வம் செமி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை.
3: சூப்பர், கேட்ட உடனே எப்படி டக்கு டக்கு டக்குன்னு இவ்வளோ குரல் சொன்னீங்க?
4: மிஸ் திருக்குறள் போட்டிக்கு எல்லாம் சொல்ல சொல்லுவாங்க, அதனால திருக்குறளுக்கு படித்தோம் நாங்கள்.
3: ஓஹோ, திருக்குறளுக்குன்னே தனியாக படித்து அப்புறம் அந்த காம்படிஷனும் அட்டன் பண்ணி அதில் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். சரி ஓகே, இப்போ ஸ்கூல்லேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டேடியா?
4: அப்பா.
3: டேடி ஏன்?
4: எங்கள் அப்பா தான். அப்போ பார்த்தா எங்கள் அம்மா ஏதோ திட்டாங்க, பிள்ளையை திட்டாத திட்டாதான்.
3: ஓஹோ, அப்போ டேடி உள்ளே பூந்து காப்பாற்றி.

வருவாரு. அதனால உங்களுக்கு வந்து டேடி தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே ஓகே, சரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கனல் ஸ்ரீ கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச உணவை எப்படி ஆரோக்கியமா மாத்தி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 20 days பக்கம் போயிடுச்சு இல்லையா. இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுத்தா அவங்க வந்து காலி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: இவ்வளோ ஹைப்பா இருக்கே, அப்படி என்ன டிஷ் சொல்ல போறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல, வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் தான். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது என்ன வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு வெண்டக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 2 கப்பு, அடுத்ததான் வெண்டக்காய் வந்து 10 to 12 நல்லா குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கணும். அடுத்ததான் வெங்காயம் 1 நறுக்கி எடுத்துக்கணும். கேரட் 4 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. இந்த வெண்டைக்காயை மட்டும் கொஞ்சம் நம்ம பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ வெண்டைக்காயை தனித்தனியாக கட் பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டு, சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா, அதை போட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூடவே வெங்காயத்தை சேர்த்து கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ அது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள் உப்பு சேர்த்து அது கூடவே சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடணும். இப்போ அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடித்ததுக்கப்புறம் இந்த கரம் மசாலா கூட நம்ம இதில் சேர்த்தலாம். டேஸ்ட் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கரம் மசாலா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு டேஸ்ட்டாக கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அண்ட் அது கூட லாஸ்ட்டாக சோயா சாஸை சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு லைட்டாக கொத்தமல்லி இலையை மேலே டஸ்ட் பண்ணி இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வெண்டைக்காய் பொரியல் தான் சாப்பிட்ருப்பாங்க, புளிக்குழம்பு தான் சாப்பிட்ருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் இல்லையா. அதனால் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்க டிஃபன் பாக்ஸ் மட்டும்

அப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக கனல் ஸ்ரீ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களோட இந்த தனித்திறமையை வளர்க்கறதுக்கு டீச்சரா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
4: அதாவது தனித்திறமைகள் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளை அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணும் போதே அப்சர்வ் பண்ணுவோம். சில டாஸ்க்கு, கிளாஸில் கொடுக்க ஹோம்ஒர்க்கு, கொஸ்டின் நடத்துறது, எல்லா ஆக்டிவிட்டிலையுமே நம்ம அப்சர்வ் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து நல்லா ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்யும், ஒரு குழந்தை நல்லா பாட்டு பாடும், ஒரு குழந்தை நல்லா டான்ஸ் ஆடும், ஒரு குழந்தை ட்ராயிங் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிள்ளைகளுடைய தனித்திறமையை கண்டுபிடிக்கணும். தனித்திறமையை கண்டுபிடிச்சிட்டு அதை வளர்த்தக்கூடிய வாய்ப்பு ஸ்கூலில் கொடுக்கணும். ஸ்கூலில் கொடுக்கணும் அப்படின்ற சென்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா கிளப் அதாவது கிளப் ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போட்டி வச்சு ப்ரைஸ் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா கிளாஸுக்குள்ளாரையே இன்டர் கிளாஸுக்குள்ளாரையே ஏதாவது ஒரு சின்ன கேம் அதாவது இது மாதிரி போட்டி மாதிரி வச்சு பிள்ளைங்களுக்குள்ள ப்ரைஸ் கொடுக்கலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். சின்ன சின்ன கைத்தட்டல் கூட அதுங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒன்று
3: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களோட அந்த தனித்திறமை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கனல் ஸ்ரீ கூட பேசிடலாம். கனல் ஸ்ரீ, நீங்கள் தனியாக கிளாஸ்லாம் போகிறீங்களா?
5: சிலம்பம்.
3: ஓஹோ, சிலம்பம் கிளாஸ். சரி, எந்த சிலம்பம் கிளாஸ் போறீங்க?
5: சேலம் சிலம்பம் கிங் ஆஃப் அண்ட் கிங்.
3: சூப்பர். சரி, கிளாஸ்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும்?
5: மூணடி, வணக்கம், பாடல் விட்டு, முன்சுத்து பின்சுத்து.
3: சூப்பர். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
5: கிஷோர் மாஸ்டர், அப்புறம் வைசாலி மாஸ்டர்.
3: ஓகே, அப்ப கண்டிப்பா சிலம்பம் கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தானே? அவங்க எல்லாம் யார் யார்?
5: மெல்லினா அக்கா, அந்த அக்கா தான் எனக்கு ரொம்ப
3: மெல்லினா அக்கா தான் ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
3: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க, கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு மெசேஜ் மூலமாக தெரிவிச்சிருங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107.8. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். நானுமே செமையா இருக்கேங்க. மணி 8 உங்க கூட பேசணும்னு ஓடோடி வந்துட்டேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தான். பின்சார் வனவிலங்கு சரணாலயம் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? இதுதான் இமயமலையோட பசுமை பொக்கிசம்னு. இந்தியாவோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சொர்க்கம் தாங்க இந்த பின்சார் வனவிலங்கு சரணாலயம். இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. இமயமலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சரணாலயம் இயற்கை ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்கு புகைப்பட கலைஞர்களுக்கு கனவு இடமா இருக்கு. நேர்களே, அல்மோரா நகரத்திலிருந்து சுமாரா 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த பின்சார் வனவிலங்கு சரணாலயம். 1988 வருஷம் வனவிலங்கு சரணாலயமா இது அறிவிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? மத்திய இமயமலை பகுதியில் வேகமாக குறைஞ்சி வந்த அகன்ற இலைகள் கொண்ட ஓக் காடுகளை பாதுகாக்கிறது தாங்க. அதுக்காக தான் இந்த சரணாலயம் அறிவிக்கப்பட்டது. சுமாரா 45.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த சரணாலயம் 900 மீட்டர்லேருந்து 2500 மீட்டர் உயரம் வரைக்கும் பரவி இருக்கு. உயரமான மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் அடர்ந்த காடுகள் இந்த பகுதியோட சிறப்பம்சங்களாக இருக்குங்க. பின்சாரோட மிக உயரமான இடம் ஜூரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிருந்து கேதர்நாத், நந்தாதேவி, திரிசூல், பஞ்சசூலி மற்றும் சௌகம்பா மாதிரியான பனிமூடி இமயமலை சிகரங்களை ஒரே பார்வையில் பார்க்க முடியும். இந்த காட்சி சுற்றுலா பயணிகளை மெய்சிலிருக்க வைக்குங்க. நேர்களே, பின்சார் அப்படின்றது அதோட விலங்கின வளத்துக்காக பிரபலமானதாக இருக்கு. இங்கே சிறுத்தை, கஸ்தூரிமான், காட்டுப்பூனை, நரி, காட்டுப்பன்றி மற்றும் சிவப்பு ராட்சத பறக்கும் அணில் மாதிரியான பல அரிய விலங்குகளுமே வாழுது. அது மட்டும் இல்லாமல் 200 மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. மரங்கொத்திகள், மாக்ஃபைகள், கிளிகள், கழுகுகள் மற்றும் வண்ணமயமான மோனல் இந்த மாதிரியான பறவைகள் இந்த பகுதியோட முக்கிய ஈர்ப்பாக இருக்கு. அதனால பின்சார் பறவை ஆர்வலர்களுக்கு சொர்க்கம்.

அப்படின்னு கூட சொல்லலாம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ரோட்டோடெட்ரான் மரங்கள் மாணிக்க சிவப்பு நிற மலர்களால் பூத்து குலுங்கும். அப்போது முழு காடும் ஒரு வண்ணமயமான ஓவியமாக மாறிடும். நேர்களே, பின்சார் இயற்கை மட்டுமில்லை, வரலாற்று பெருமையையும் தன் கையில் வச்சிருக்கக்கூடியதுங்க. சுவாரஸ்யமான இடமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உகதருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஜவஹர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான ஒரு அணை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. இந்த 27 கிராமங்கள் வந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயில், நந்தி சிலை, கோட்டை மதில் சுவர்கள், அப்புறம் அந்த கிறிஸ்துவ ஆலயம் போன்றவை எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த குடியிருப்புகள் அனைத்தையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது சமய நம்பிக்கைகளை பாதிக்கும் அப்படின்றதுனால இந்த கோயில்களையும் இந்த ஆலயத்தையும் விட்டுட்டாங்க. விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மேட்டூர் அணை கட்டுமானம் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது. அங்க வந்து தண்ணி வந்தோடனே இந்த பகுதி எல்லாமே, அதாவது அந்த நந்தி சிலை, ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் அந்த கோட்டை மதில்கள், அப்புறமேட்டு அந்த கிறிஸ்தவ ஆலயம், இது எல்லாமே வந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்துக்குள்ள போயிருச்சு. இப்ப வந்து உள்ள போனோடனே தண்ணீர் குறைய குறைய அந்த தேவாலயத்தினுடைய கோபுரம் தெரியும், ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய நந்தியினுடைய தலை.

0: தெரியும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மேட்டூர்ல ஒரு வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி காலத்துல இந்த தேவாலயத்தை முழுமையாகவும் அந்த நந்தி சிலையை முழுமையாகவும் அந்த சலங்கடீஸ்வரர் கோயிலையும் முழுமையாகவும் மற்றும் சில கோயில்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நாங்கள் வந்து 2013 நாங்கள் போய் பார்த்தோம். சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அந்த சமயத்தில் ஒரு பெரிய வறட்சி நிலவினது. மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் தண்ணீர் வந்து மிகவும் குறைந்து போயிடுச்சு, அந்த தேக்கத்தினுடைய அளவு. அப்போ வந்து முழுமையான ஒரு வறண்ட பகுதியாகவே அந்த மேட்டூர் அணையினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருந்தது. நாங்கள் வரலாற்று சங்கத்தின் மூலமாக ஒரு வரலாற்று சுற்றுலா மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம். அப்போ அந்த ரிசர்வாயருக்குள்ளேயே நாங்கள் காரில் போனோம். அப்போ வந்து அந்த தண்ணீர் மட்டும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓடையை போல ஓடிட்டு இருந்தது. மற்றபடிக்கு பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த அணைக்கு கிட்ட மட்டும் தண்ணி இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போன ஒரு வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து நாங்கள் போய் அந்த தேவாலயத்தையும் அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலையும் அப்புறம் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த நந்தி சிலையை நாங்கள் போய் பார்த்தோம். மக்கள் அந்த பகுதியெல்லாம் வந்து இந்த தேவாலயங்களையும் இந்த கோயில்களையும் பல்வேறு சிறு சிறு கோயில்களையும் அந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை வாசல்களையும் அந்த பெருஞ்சுவர்களையும் அவங்க பார்த்துட்டு போனாங்க. இதே மாதிரி அதாவது 2003 இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு வறட்சி ஏற்பட்டதாகும். தொடர்ந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய வறட்சி வறண்ட ஒரு நிலை ஏற்படும். அப்போ வந்து இந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேட்டூர் அணை கட்டப்பட்டு கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி வந்து திறந்து வச்சு அதன் மூலமா அதாவது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோக்கிய பயணத்துல ஒரு உறுதியான ஒரு அணையாக இந்த பகுதியில் உயர்ந்து நிற்கிது. அந்த நந்தி சிலை, அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுடைய அந்த விமானம் மற்றும் சில சிறு சிறு கோயில்கள் அப்புறம் இந்த மைசூர் சமஸ்தானத்துடைய கோட்டை சுவர்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறும் சாதாரண ஒரு செங்கல் கட்டுமானமாக நம்ம பார்க்காம இவைகளை வந்து ஒரு தியாக வரலாற்றின் நினைவு சின்னங்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பகுதியில் இருந்த 1000 மக்கள் வந்து தங்களுடைய வாழ்ந்த இடத்தை தமிழகத்தின் ஒட்டுமொத்தமான நன்மைக்காக தியாகம் செய்து விட்டு வெளியேறி அவங்க போனது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்க அப்படி போய் அந்த ஒரு காரியத்தை அவங்க செஞ்சதுனால அந்த அணை கட்டுமானம் நிகழ்ந்தது. அதனால அந்த மக்களுடைய தியாகத்தையே நம்ம வந்து இன்னைக்கு நினைக்கணும். அந்த தியாகங்களை பறைச்சாற்றி கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சின்னங்களையும் நாம் வந்து பாதுகாக்கணும். ரெண்டாவது அவைகளை நம்ம வந்து சேதமடையாமல் அவைகளை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இப்போ இந்த சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் முடிஞ்சு அடுத்த மாதம்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்னினோவோட தொடக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனாலுமே நம்ம ஏற்காடு போகிற வழி எல்லாமே பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது. இப்படியே கிளைமேட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை ரசிச்சுக்கிட்டே போனப்போ தான் நான் முழுவி கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த டைமில் செல்வகுமார் அப்படின்ற அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அங்கே மக்கள் என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க, அதே சமயத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காது இல்லையா, அப்போ கை வைத்தியம் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம பாட்டியெல்லாம் வந்துட்டு காய்ச்சல் சளி அப்படின்னா நம்மளுக்கு கஷாயம் வச்சு தந்திருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன மருத்துவ முறைகள் அப்போ பின்பற்றினாங்க அப்படின்றதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்கலாம்.
4: இப்போ உங்கள் கிராமத்தில் விவசாயம் அப்படின்றது என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
5: காப்பி, மிளகு, அவ்வளோதாங்க சார். முக்கியமாக அது மட்டும்தான். மரங்கள்லாம் வந்து இப்போ இந்த சிலவருக்கு நடுவோம். நம்மளுக்கு தேவைப்படுற செலவுக்கு தகுந்த மாதிரி வெட்டுவாங்க. நம்ம செலவுக்கு ஏதாவது தேவைப்படுது, ஒரு கல்யாண காய்ச்சி, ஏதோ வீடு கட்டுறோம், அந்த மாதிரி இது சூழ்நிலைக்கு வெட்டுவாங்க.
4: இப்போ சின்ன வயசுலலாம் வந்துட்டு நீங்க இருந்தீங்க இல்லையா, அப்பெல்லாம் மருத்துவமனையே இல்லை.
5: ஆமா ஆமா.
4: அப்ப உங்களுக்கு தலைவலி அப்படின்னா வீட்லயே ஏதாவது கஷாயம் மாதிரி செஞ்சு தருவாங்களா? அதெல்லாம் எப்படி செய்வாங்க, என்னென்ன பயன்படுத்துவாங்க?
5: அதெல்லாம் அவங்க அம்மா அம்மா கேட்டாங்க சார், தெரியும். அப்ப நம்ம சின்ன வயசு ஒன்றும் தெரியாது.
4: காயாயிடுச்சுனா
5: நம்ம இந்த உளிமையில இருக்கு இல்லைங்களா, அந்த பூ இருக்கு இல்லைங்களா,

0: வேலையை பிடிச்சிட்டு வந்து சுடுதண்ணி இது பண்ணி ஆவி பிடிப்பாங்கண்ணா.
1: அது என்னென்ன பிரச்சனைக்கு?
0: அது தலைவலி சளி உடம்பு ரொம்ப இதாக இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கண்ணா.
1: இப்போ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உடம்பு வலியெல்லாம் இருக்கும், அதுக்கு நீங்கள் வைத்திய முறைகள் குணப்படுத்துறதுக்கு எதுவும் ஒன்று?
0: அதுக்கு இப்போ தான் தைலம் ஐடெக்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுக்கிறோம், மற்றபடி வேற இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம் அவ்வளோதான்.
1: வயிறு வலி
0: அந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டலு தான் ஃபஸ்ட்டு மாதிரிலாம் மருத்துவ இதை பார்த்துட்டு
1: மருத்துவம் பற்றி தெரியுமா?
0: இங்கே யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல. அவங்கெல்லாம் கீழே வில்லேஜ் பக்கம்னா அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க.
1: நன்றி.
0: நன்றி.
2: நேர்களே, ரொம்ப தெளிவா பொறுமையா இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு செல்வகுமார் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மதுப்பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மதுப்பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் ஒரு கிராமத்திலுமே இந்த தெருக்குத்து நாடகம் அப்படின்றது இல்லாமல் ஒரு திருவிழா நிறைவடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் முழுக்க பொழுதுபோக்கே இந்த தெருக்குத்து நாடகம் தாங்க. சொல்லப்போனால் இந்த டிவி இல்லாத காலத்திலெல்லாம் மகாபாரதம் ராமாயணம் மாதிரியான கதைகளை படிச்சு அந்த கதைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நாடகமா நிகழ்த்தி காட்டுறவங்க தான் இந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்கள். நமக்காகவுமே பக்த மார்க்கண்ட சிவபூசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை பாடி கொடுத்தாங்க. அந்த நாடகம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அந்த நாடகத்திலிருந்து தான் சின்ன சின்ன பகுதியா தினமுமே நம்ம கேட்டுட்டு வரோம். இப்போ அந்த நாடகத்திலிருந்து ஒரு அருமையான பகுதி உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.
4: என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமர்ந்து பெற்ற தாய் அதிதிதியாகும். அதிக்கு பிறந்தவர்களோ அசுரர்கள், திதிக்கு பிறந்தவர்களோ தேவர்கள். என்னுடைய தந்தையோ காசிப முனிவர். அப்படி நாங்கள் அதிக்கு பிறந்தவர்கள். அதிக்கு பிறந்து அதிவம்சத்திலே பிறந்து காசிபருக்கும் அதிக்கும் பிறந்த என்னுடைய பெயரோ தேவேந்திரன். அப்படி தேவேந்திரனாக இருந்தாலும் தேவலோகத்தில் மும்மூர்த்திகள் என்பது ஒன்று. மூன்று பேர்கள். எப்படி என்றால் மும்மூர்த்திகளோ ஈசன், பிரம்மா, படைக்கப்பட்ட தொழிலாகிய விஷ்ணு. இவர்கள் மூன்று பேர்களுக்கும் மூன்று தொழில். எப்படி தொழில் என்றால் மூன்று பேருக்கு மூன்று தொழில். அவர்களால் அமைக்கப்பட்டது எனக்கோ, நான் தேவரிடத்தில் சேர்ந்தபடியால் எனக்கு இந்த தேவலோகத்திலே ஒரு பெயருண்டு. எப்படி என்றால் தேவகோமன், தேவர், தேவர் ஊர்கவன்றன் என்று சொல்வார்கள். ஆமா, தேவேந்திரன். அப்படி நான் தேவேந்திரனாக இருந்தாலும் என் அருகமே இருக்கக்கூடிய என்னுடைய தேவியாகிய இந்திராணியே அழைத்து வந்தா அது சீக்கிரத்தில் தெரிவிக்கின்றேன்.

0: எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சுங்க, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
1: சோன்மிட்ட சோக்கப்பே.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் ரொம்பவுமே வித்தியாசமான பெயரை கொண்ட ஒரு சின்ன பூச்சியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பூச்சியோட பேர் என்ன தெரியுமா? லவ் பக் அப்படின்றது தாங்க. இது ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட பூச்சி. இந்த பேரை கேட்ட உடனே காதலோட தொடர்புடைய ஏதோ ஒரு உயிரினம் அப்படின்னு தெரியுதுல்ல. உண்மையில் அதோட பேருக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணமே இருக்குங்க. லவ் பக் அப்படின்றது ஒரு வகையான ஈ இனத்தை சேர்ந்த பூச்சி தான். இது முக்கியமாக மத்திய அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவோட தென்கிழக்கு பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வளைகுடா கடற்கரை பகுதிகளில் அதிகமாக இருக்குமா. இந்த பூச்சி லவ் பக் அப்படின்னு கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண் மற்றும் பெண் பூச்சிகள் இனச்சேர்க்கைக்கு அப்புறம் பல நாட்கள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறது தாங்க. அது பறக்கும்போது கூட பிரியாமல் இணைஞ்சியதான் இருக்குமா. இதனால் மக்கள் அதை காதல் பூச்சிகள் அப்படின்னு கூப்பிட தொடங்கினாங்க. ஒவ்வொரு வருஷமுமே லோபக்களில் ரெண்டு முக்கிய பறக்கும் பருவங்கள் இருக்குங்க. ஒன்று ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்லேயும், இன்னொன்று ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்லேயும் இருக்கும். இந்த காலங்களில் லோபக்கள் வானத்தில் கூட்டமாக பறக்கிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் இந்த காட்சி ஒரு கரும்புகை மேகம் நகர்றது மாதிரியே இருக்கும். இதோட வாழ்க்கை சுழற்சியும் சுவாரஸ்யமானது. இதில் பெண் லோபக் ஒரே நேரத்தில் 350 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடியது. அதிலிருந்து வெளிவரக்கூடிய லார்வாக்கள் மண்ணில் இருக்கக்கூடிய அழுகிய தாவர பொருட்களை சாப்பாடாக எடுத்துக்குது. இதனால் இயற்கையில் சிதைவரும் பொருட்களை மறுசுழற்சி செய்கிறதுல இந்த லவ்பக் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். முதிர்ந்த லவ்பக்கள் பெரும்பாலும் மலர்களோட தேனை உணவாக சாப்பிடுது. இது மூலமாக சில தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. அதனால் இது வெறும் தொந்தரவு தரக்கூடிய பூச்சிகள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள உயிரினங்களாகவுமே இருக்குது. இருந்தாலுமே லவ்பக்கள் சில நேரங்களில் மனிதர்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்துது. குறிப்பாக சாலைகளுக்கு பக்கத்தில் அதிக அளவில் மொய்க்கிறப்போ வாகனங்களோட கண்ணாடி மற்றும் முன்பகுதிகளில் மோதி அப்படியே தங்கிடுங்க. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அது மனிதர்களை கடிக்கவோ கொட்டவோ முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லவ்பக் எந்த நோயுமே பரப்புறதில்லை. சின்ன உயிரினமாக இருந்தாலும் இயற்கையோட சுழற்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய லவ்பக் காதலோட அடையாளமாக மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலோட சமநிலையை பேணக்கூடிய ஒரு அற்புதமான உயிரினமாகவுமே இருக்குது. இயற்கையை தெரிஞ்சுக்கலாம், உயிரினங்களை மதித்து நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு க்ரோ அல்லது அப்சாலுக் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இவங்க யார் தெரியுமா? அமெரிக்காவில் புகழ்பெற்ற பழங்குடியினர்கள். அவங்க தான் அப்சாலுக் மக்கள். இவங்கள குரோ அப்படின்னுமே சொல்லுவாங்க, அதாவது காகம். இன்னொரு முக்கியமான விஷயம், மொண்டானாவில் திறமையான குதிரை வீரர்களும் இவங்க தாங்க. இந்த குரோ மக்கள் பெரிய அழகு கொண்ட பறவையின் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரால் அழைக்கப்படுறாங்க. ஆரம்பத்தில் அமெரிக்காவோட வடக்கு பகுதிகளை வாழ்ந்த இவங்க அதுக்கப்புறம் மொண்டானா மாநிலத்தோட எல்லோஸ்டோன் நதி பள்ளத்தாக்குக்கு குடியேறினாங்க. இந்த பழங்குடியினர்கள் தங்களோட குதிரை சவாரி திறமையால் உலக புகழ் பெற்றவங்க. 1800களில் மற்ற எந்த சமவெளி பழங்குடியினரை விட அதிகமான குதிரைகளை இவங்க வச்சுருந்தாங்க. ஒரு காலத்தில் 40,000 மேற்பட்ட குதிரைகள் அவங்க கிட்ட இருந்ததா வரலாறு சொல்லுதுங்க. குரோ மக்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க எருமை தோள்களாலையும் மரக்கம்பங்களாலையும் உருவாக்கப்பட்ட பெரிய டீப்பி குடில்களில் வசித்தாங்க. அவங்களோட முக்கிய உணவாக எருமை இருந்தனால மான், மலையாடு மற்றும் பிற விலங்குகளையும் வேட்டையாடினாங்க. குரோயின ஆண்கள் தங்களோட நீண்ட கூந்தலுக்காக புகழ் பெற்றவங்க. சிலரோட தலைமுடி தரையை தொடக்கூடிய அளவுக்கு நீளமாக இருந்ததாங்க. பெண்கள் மணிகள், வண்ண அலங்காரங்கள் மற்றும் முள்ளம்பன்றி முட்களை கொண்டு அழகிய ஆடைகளை உருவாக்குறதுல சிறந்தவங்களாக இருந்தாங்க. இந்த சமூகத்தோட

இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இது தாய் வழி சமூகமா இருந்ததுங்க. குடும்ப வம்சம் தாயோட வழியா தொடர்ந்தது. பெண்கள் இந்த குழுல முக்கிய இடத்துல இருந்ததோடு இல்லாம தலைமை பொறுப்புகளையும் ஏத்து நடத்தினாங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குரோ மக்கள் அமெரிக்காவோட முண்டானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குரோ பழங்குடியின காப்பகத்துல வாழ்றாங்கங்க. அவங்கள பலருமே தங்களோட குரோ மொழியையும் பாரம்பரியங்களையும் பாதுகாத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் நடைபெறக்கூடிய குரோ கண்காட்சியில ஆயிரக்கணக்கான டிபி குடில்கள் அமைக்கப்படுது. இதனால அந்த பகுதி உலகத்தோட டிபி தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? தங்களோட கலாச்சாரத்தையும் மொழியையும் காப்பாற்றக்கூடிய சமூகங்கள் தான் காலத்தை ஜெயிச்சு நிற்கிதுங்க. குரோ மக்களோட வாழ்க்கை அதற்கான சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த கதை வாழ்க்கையை நம்ம பார்க்குற ஒரு கோணத்தை வந்து மாற்றக்கூடிய ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மும்பை. மும்பை அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பாலிவுட் சினிமா, அதுக்கப்புறம் பாலிவுட் சினிமா ஸ்டார்ஸ், அங்கே இருக்கிற கடல். அதுக்கப்புறம் மும்பையை கனவுகளோட நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு. அங்கே வர முக்காவாசி பேர் எப்படி சென்னைக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா கனவோடு போவாங்களோ, அதே மாதிரி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் மும்பைக்கும் முக்காவாசி பேர் ஹீரோ ஆகணும், ஹீரோயின் ஆகணும், ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு தான் போவாங்களாம். அப்படி ஊபியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு பெண் அங்கே வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நடிகர் ஆகணும் அப்படின்றதுக்காக போகலைங்க, ரியல் லைஃப் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிருக்கிறாங்க. 23 வயசுங்க அவங்களுக்கு. அவங்க எந்த ஒரு ரீசனுக்காக அங்கே வந்தாங்க, அவங்களுடைய கதையை நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அவங்களோட பேர் குஷ்பு, அவங்களுடைய வயசு 23. ஊபியில் இருக்கக்கூடிய காஜிப்பூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க குஷ்பு. அவங்களுடைய வீட்டில் மொத்தம் 5 பிள்ளைகள். அவங்களுடைய பேரண்ட்ஸ்னால 5 பேரையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு விஷயமா வந்து இருந்திருக்குங்க. ஆனாலும் அந்த ஒரு சமயத்தில் குஷ்பு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கனவு இருந்தது. என்ன கனவு அப்படின்னா போலீஸ் ஆகணும் அப்படின்றதாங்க. ஆனாலும் பெரிய வசதி இல்லாத குடும்பம், படிக்க வைக்க முடியல அவங்களுடைய பேரண்ட்ஸ்னால். வீட்டில் சொன்னாலும் பார்த்திங்க அப்படின்னா சம்மதிக்கலை. இந்த மாதிரி எனக்கு படிக்கணும், போலீஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்க வந்து சம்மதிக்கிற ஒரு நிலைமையில் வந்து இல்லைங்க. வீட்டில் சொன்னால் சம்மதிக்க மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு தைரியத்தோடு அவங்க கையில் இருந்த ஒரு கொஞ்சம் பணத்தை நம்பி மும்பைக்கு வராங்கங்க குஷ்பு. தொடர்ந்து அவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, 23 வயசு ஒரு பெண். அவங்க தனியாக மும்பைக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோடு இருக்கிறாங்கங்க. அவங்களோட கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுடைய பேர் குஷ்பு. மும்பைக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்விக்கியில் டெலிவரி பார்ட்னராக வேலைக்கு சேர்றாங்கங்க. மும்பையோட வெயில் ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி சென்னையில் வெயில் அதிகமோ அதே மாதிரி மும்பையிலையும் வந்து வெயில் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி டிராஃபிக் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு மெயினான சிட்டி. அங்கே பசியோடு இருக்கவங்க ஆர்டர் பண்ணால் அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. பகல் முழுக்க டெலிவரி வேலைங்க, கடினமான உழைப்பு. இப்போ பகல் முழுக்க இப்படி உழைச்சா நமக்கு என்ன தோணும்? நல்லா போய் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு தானங்க தோணும். ஆனால் அந்த பகல் முழுக்க அந்த டெலிவரி வேலை பார்த்துட்டு குஷ்பு இரவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கனவை அடைகிறதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி முழுக்க உட்கார்ந்து உத்தரப்பிரதேச போலீஸ் தேர்வுக்காக, யூபி போலீஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. அவங்க உடம்பு கட்டாயமாக டயர்டாக தான் இருக்கும். கண்ணில் அப்படியே தூக்கலாம் தூங்கலாம் தூங்கலாம்னு தோணிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய கனவு அவங்கள வந்து தூங்க விடலைங்க. தொடர்ந்து இவங்களோட அந்த வெற்றி பயணத்தை, இவங்களோட கதையை, இவங்களோட அந்த விடாப்பிடியான கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787 707. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
1: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
0: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
1: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்னைக்கு யாரோடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு அப்படின்ற ஒரு பெண், 23 வயது பெண்ணுங்க. அவங்களுக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு கனவுங்க. ஆனால் வீட்டோட சூழ்நிலை அதற்கேற்ற மாதிரி இல்லை. இவங்களை படிக்க வைக்கிறதுக்கோ கோச்சிங் சென்டர் அனுப்புறதுக்கோ அவங்கக்கிட்ட பணம் இல்லைங்க. அதனால் மும்பைக்கு வராங்கங்க குஷ்பு. இங்கே வந்து டெலிவரி, ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த வேலை செய்கிறாங்க ஒரு நிறுவனத்தில். பகல் முழுக்க அந்த டெலிவரி செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இரவு முழுக்க படிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து மும்பைக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்விக்கியோட சிஇஓ ரோஹித் கபூர் அவருக்கு வந்து தெரிய வருதுங்க. மும்பையில் ஒரு டீ கடையில் தற்செயலாக குஷ்பு அவங்கள வந்து சந்தித்து பேசுகிறாருங்க ஸ்விக்கியோட சிஇஓ. அப்படி பேசும்போது இவங்களோட கதை வந்து வெளியே வருது. ரோஹித் கபூர் ஒரு லைன் வந்து சொல்கிறாங்க, இன்ஸ்பிரேஷனான லைன். அந்த லைன் யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா குஷ்பு கிட்ட சொல்கிறாங்க. கிராமத்தை விட்டு வெளியேற தைரியம் எல்லாருக்குமே வந்துடும், ஆனால் எதுக்காக வெளியேறோம் அப்படின்ற தெளிவு சிலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த ஒரு லைன் குஷ்புவோட வாழ்க்கையில் கட்டாயமாக வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா கிராமத்தை விட்டு யார் வேணால் வெளியே வந்துடலாம், ஆனால் லட்சியத்தோடு யார் வெளியே வரா அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்புக்காக ஒரு லேப்டாப்பை பரிசாக கொடுக்குறாரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் அந்த ஒரு சமயத்தில் ரொம்ப ட்ரெண்டாக ஆகுதுங்க. ஒரு முக்காவாசி பேர் மும்பை வந்தால் இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்கங்க. ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சிது அப்படின்னா மும்பையிலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் குஷ்புவை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா சம்பாதிச்சு அதற்கப்புறம் படிச்சுட்டு போலீஸ் ஆகி மறுபடியும் அவங்களுடைய கிராமத்துக்கே போகணும், மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை தாங்க எல்லாத்த விட அவங்கள வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்குது. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் வந்திருக்குங்க. அதில் சில நிகழ்வுகள் மட்டும் நமக்கு மறக்காம ஒரு நினைவுகளாக வந்திருக்கும். அப்படி நினைவுகளை கதையாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இந்த கதை கண்டிப்பாக ஒருவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எவ்வளவோ சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், அவங்க வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ண அனுபவங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லும்போது, இன்னொருவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறப்ப அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் தினமும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு சக்ஸஸ் பர்சனோட ஸ்டோரியை கேட்கும்போது அவங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க.

அதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுது. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு கனவுகளோடு இருக்கிற ஒரு சிங்கப்பெண், 23 வயது சிங்கப்பெண் அப்படின்னே கூட அவங்கள சொல்லலாங்க. குஷ்பு ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய நேட்டிவ். மொத்தமாக இவங்க வந்து 5 பேருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியால் படிக்க வைக்க கூட ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இவங்களுக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுங்க. இப்போ என்ன தான் அவங்களுக்கு கனவு இருந்தாலும் அதை பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் வந்து அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு வேலைக்கு வராங்க. அதே மாதிரி வேலைக்கு மட்டுமே இல்லைங்க, தனியாக யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வேலைக்கு வராங்க. அதே சமயத்தில் படிக்கவும் செய்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பகல் முழுக்க வேலை, பகல் முழுக்க வேலை செஞ்சால் பயங்கர டயர்டாயிரும் இல்லைங்களா. அதுவும் வாகனம் ஓட்டக்கூடிய டெலிவரி வேலை. இப்போ டெலிவரி அங்கே கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அந்த டிராஃபிக்கில், அந்த வெயிலில் அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இரவு முழுக்க படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தங்குறதுக்கும் உணவுக்கும் தான் அவங்க வந்து உழைச்சாங்க. அவங்களுடைய கனவு அது வந்து அவங்கள தூங்க விடலை அப்படின்னே சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கை கதையை பற்றி இன்னும் சில விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.

நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு அப்படின்ற ஒரு பெண்ணோட ஒரு கதையை தாங்க வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 10 to 12 hours வரைக்கும் மும்பை டிராஃபிக்கில் பைக் ஓட்டுறாங்க. அதுவும் ஒரு பெண்ணாக வெயிலில் மலையில் நனைஞ்சி முகம் தெரியாத கிட்டத்தட்ட 100 கஸ்டமர்களை அவங்க தினமும் பார்க்கணும். அந்த ஸ்விக்கி ஆர்டரை கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணணும். இல்லை நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட கோவப்படுவாங்க. அதே மாதிரி அட்ரஸ் தெரியாமல் நிறைய இடங்களுக்கு வந்து தேடி அலையிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒர்க் முடிஞ்சிருச்சு, நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு தாங்க தோணும். ஆனாலும் அவங்க வந்து தூங்கிறதுக்காக அங்கே வந்து ஒர்க் பண்ணலைங்க. அவங்க தங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பணம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே மும்பைக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வேலைக்கும் அவங்க வந்து போகிறாங்க. இரவு முழுவதும் ஒரு டயர்ட்னஸ் வந்து இருந்தாலும் தூங்கலாம் அப்படின்னு தோணினாலும் அவங்களுடைய கனவு அடைகிறதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம், அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு முறை ஸ்விக்கி நிறுவனத்தோட சிஇஓ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. நார்மலாக ஒரு டீ ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட அந்த கதையை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் திரும்ப வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. இது வந்து அவங்களுக்கு மட்டுமே இல்லை, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அந்த ஒரு வார்த்தை இருக்குங்க. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கிராமத்துலேருந்து வெளிவரக்கூடிய அந்த தைரியம் வந்து எல்லாருக்குமே வந்துடும், ஆனால் எதுக்காக வெளியேறோம் அப்படின்ற தெளிவு சிலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்காக ஒரு லேப்டாப்பையும் வந்து பரிசாக கொடுக்குறாருங்க. இந்த ஒரு விஷயம்னா இன்றைக்கி நம்ம வந்து உங்களுடைய கதையை கேட்குறதுக்கும் காரணம், ஏன்னா அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டானுச்சுங்க. ஸோ அந்த ஒரு கதையை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கட்டாயமாக இவங்களுடைய அந்த லட்சியத்தை நோக்கி இவங்க வந்து அடைவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பபனேர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.